0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின 23 நாள் பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 28 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெட்ஸில் எமது நிலையத்தில் காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருவன் நல்லதையே கேட்க வேண்டும். கேட்கின்ற அளவிற்கு அது அவனை பெருமைப்படுத்தும். குறள் எண் 416, அதிகாரம், கேள்வி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும்.
0: எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருவன் நல்லதையே கேட்க வேண்டும். கேட்கின்ற அளவிற்கு அது அவனை பெருமைப்படுத்தும். குறள் எண் 416, அதிகாரம், கேள்வி.

ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1869 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5:45 இருக்கு நிலையம் ஆரம்பமாகியது. 6:05 இருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இருக்கு இணைத்தனும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். காலை 6:15 இருக்கு பக்தி மாலை. 6:35 இருக்கு ஒரு சொல் கேள்வி. இன்று ஒரு செய்தி அதனுள் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 இருக்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இருக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். காலை 7:00 மதுரை தென்றல். 7:15 இருக்கு தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7:25 இருக்கு நலமாய்வாள காது மூக்கு தொண்டைகளில் ஒவ்வாமையினால் ஏற்படும் மூக்கடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப ராஜசேகரன் அவர்கள். காலை 7:30 இன்றோ தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரை தென்றல். 8:00 டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கனவுகளை காட்சியளிக்க காலநாயகன் மேனால் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 சக்தியுலா அபயம் அருளிடம் அம்பிகை ராமநாதபுரம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம். காலை 8:45 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை சவிதா ஸ்ரீராமின் வாய்ப்பாட்டு ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலின் ஜே பி சூரிய நம்பீசனின் மிருதங்கம் கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்களின் மோசிங். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 12:10 இசை மேடை சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களின்

வாய்ப்பாட்டு. மதியம் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை கேட்கலாம். 12:50 மேல் இசை, இதை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி, கலாமின் பார்வையில் பெண்கள் உரை வழங்குபவர் ரீட்டா அல்ஜின் மேரி அவர்கள், பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி உரை வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். இதன் படைப்பு ஆல் இந்தியா ரேடியோ தூத்துக்குடி வானொலி நிலையம். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தின்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3:00 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1869 MHz-இன் காலை ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை 5:27 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1869 MHz-இன் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகும். 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்களாக தூள் திரைப்படத்தில் இருந்து. மாலை 6:30 மாநிலத்தில் செய்திகள் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல், 7:10 மாவட்ட செய்திகளாக நாமக்கல் மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட செய்திகளை எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பன்னி செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இவற்றை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இயற்கை வழி வேளாண்மை நேர்முகம் திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள் மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் ஆர் ஹென்றி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல், 8:30 நலமாய்வாள ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகத்தில் பங்கேற்கின்றார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரத்தென்றல். இரவு 9:30 நாடகம் மலர், நம்பிக்கை சிறகு என்னும் நாடகம் எழுதியவர் மதுரை முரளி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இதன் படைப்பு மதுரை வானொலி நிலையம். இரவு 10:00 நட்சத்திர கீதங்கள், சவுகார் ஜானகி அவர்களின் பாடல்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1869 MHz-இன் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மாறி மத்தியாலய 1669 கிலோஹெட்ஸில் இணையலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, முடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:10. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.
3: பொறுமை வெற்றிக்கான அமைதி ஆயுதம். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு அவசரம் தீர்வாகாது, பொறுமைதான் தீர்வாக இருக்கும். ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் மறுநாளே மரமாகிவிடுமா? நாம் தண்ணீரை ஊற்றுகிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம், அது முளைக்க காத்திருக்கிறோம். சிறிது காலத்திற்கு பிறகுதான் அது செடியாகிறது. மேலும் சிறிது காலம் சென்ற பிறகுதான் அது மரமாகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். வெற்றிக்கும் ஒரு காலம் தேவை. அதனால்தான் பொறுமை என்பது காத்திருப்பது மட்டும் அல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. திருவள்ளுவர் பொறுமையின் மகத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. தன்னை தோண்டுபவர்களையே தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்வது உயர்ந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் கோபப்படுவது மிகவும் எளிது, ஆனால் கோபம் வந்த அந்த கணத்தில் தன்னை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒருவர் நம்மிடம் கடுமையாக பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். உடனே பதிலுக்கு நாமும் கடுமையாக பேசலாம். அந்த ஒரு நிமிட கோபம் ஒரு நல்ல உறவை பல ஆண்டுகளுக்கு முறித்து விடலாம். ஆனால் நாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் போகலாம். அதனால்தான் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு விவசாயி ஒரு மரக்கன்றை நற்றார். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். சில நாட்கள் கழித்தும் மாற்றம் தெரியவில்லை. அவருடைய நண்பர் கேட்டார், இன்னும் முளைக்கவில்லையே, ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று. விவசாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் மரத்தை வளர்க்கவில்லை, முதலில் அதன் வேர்கள் வளர்கின்றன. வேர்கள் வலுவான பிறகுதான் அது மேலே வளரத் தொடங்கும். நமது வாழ்க்கையும் இப்படித்தான். வெளியில் நமது முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம், நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம், அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கலாம்,

0: வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தோல்வி என்று கருதக்கூடாது. மாணவர்களே, ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம். ஒரு போட்டியில் தோல்வியடையலாம். நாம் விரும்பிய வேலை உடனடியாக கிடைக்காமல் போகலாம். அப்போது மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பையே நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில வெற்றிகள் தாமதமாக வருவதால் தான் அவற்றின் மதிப்பு அதிகமாகிறது. பெற்றோர்களே, குழந்தைகள் தவறு செய்யும்போது உடனே கோபப்படாதீர்கள். அவர்களிடம் அன்புடன் பேசுங்கள். பிரச்சனையை புரிய வையுங்கள். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் பொறுமை தேவை. கல்வி கற்பதற்கும் பொறுமை தேவை. உறவுகளை பாதுகாப்பதற்கும் பொறுமை தேவை. வாழ்க்கையை வெல்வதற்கும் பொறுமை தேவை. அதேபோல் பொறுமை என்ற பெயரில் அநீதியை ஏற்றுக்கொள்வது சரியல்ல. தவறை தடுக்க வேண்டிய இடத்தில் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். ஆனால் தேவையில்லாத கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்ப்பதே நல்ல பொறுமை. நேயர்களே, ஒரு நிமிட கோபம் பல ஆண்டுகளின் உறவை அழிக்கலாம். ஆனால் ஒரு நிமிட பொறுமை அந்த உறவையே காப்பாற்றலாம். நாம் கோபப்படும் போது உடனே பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருப்போம். முடிவு எடுப்பதற்கு முன் சிந்திப்போம். தோல்வி வந்தால் சிறிது காலம் காத்திருந்து மீண்டும் முயற்சி செய்வோம். மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க முயல்வோம். பொறுமை என்பது நேரத்தை வீணாக்குவதல்ல, சரியான நேரத்தை உருவாக்குவது. நம் வாழ்க்கையில் சில கதவுகள் உடனே திறக்காது. அதற்காக கதவை உடைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். சரியான நேரம் வந்தால் அந்த கதவு தானாக திறக்கலாம். எனவே அன்பான நேயர்களே, அவசரத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுப்போம். கோபத்தை விட அமைதியை தேர்ந்தெடுப்போம். நம்பிக்கை இழப்பதை விட காத்திருப்பதை தேர்ந்தெடுப்போம். ஏனென்றால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது அழிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். அது மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் அப்படியே. பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அழகான மரமாக நிழல் தரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. இல்லந்தோறும் இறையருள் கமிழும் காலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம், மங்களம் உண்டாகட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கே வீரமணி, பி எஸ் சசிரேகா, ரகுமாயிராமன் அவர்களின் குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது முதல் பாடல்.

ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எம் எஸ் சுப்பலட்சுமி குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 869 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இஎம் ஹனிஃபா குரலில் ஒலிக்கவிருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் உள்ளோம். இல்லந்தோறும் இறையருள் கமலும் காலை வெளியில் இறைவனை பிரார்த்திப்போம். இல்லந்தோறும் இறையருள் பொங்கட்டும், மங்களம் உண்டாகட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மறை மத்திய அலை 1269 கிலோஹெச்சில் நேரம் காலை 6:35. இனி தொடர்வது
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை என்று, அதாவது நாளை, தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி KVK வளாகத்திலும், தென்னையில் முக்கிய பூச்சிகள் மற்றும் நோய்களை அடையாளம் காணுதல் மற்றும் மேலாண்மை முறைகள் பற்றிய பயிற்சி சி புதுப்பட்டி பகுதியிலும், 20 செவ்வாய்க்கிழமை என்று வேளாண்மையில் பண்ணை இயந்திரங்களை திறம்பட பயன்படுத்துதல் குறித்த பயிற்சி KVK வளாகத்திலும் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 17 சனிக்கிழமை என்று பால் மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. அலைபேசி எண் மீண்டும் 94 88 57 57 16. விருப்பம் உள்ளவர்கள் இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தென்னையில் சொட்டு நீர் பாசனம் பற்றிய அறிவிப்பு. தென்னையின் வேரானது மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 200 சென்டிமீட்டர் ஆழம் வரையும் 100 சென்டிமீட்டர் ஆழம் வரையும் சென்று தண்ணீரை உறிஞ்சக்கூடியது. சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் பாய்ச்சுவதற்கு மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 100 சென்டிமீட்டர் ஆழத்தில் 4 நீர் சொட்டிகளை சமமான இடைவெளியில் பொருத்தி 1 மணி நேரத்திற்கு 30 லிட்டர் என்ற அளவில் 2.5 மணி நேரம் நீர் பாய்ச்ச வேண்டும். 8 ஒருமுறை இந்த முறையில் நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தகவல் குறிப்பு தெரிவிக்கிறது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இயற்கை களைக்கொல்லி தயாரித்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை களைக்கொல்லி தயாரிக்க தேவையான பொருட்கள் 10 லிட்டர் கோமியம், எருக்கநிலை 2 கிலோ

0: கல்லுப்பு 2 கிலோ, சுண்ணாம்புக்கல் 1/2 கிலோ, சுண்ணாம்பு பவுடர் சேர்க்கக்கூடாது. தேவைக்கேற்ப எலுமிச்சை பழம். இயற்கை களைக்கொல்லியை எவ்வாறு தயாரிக்கலாம் என்றால், எருக்கனிலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்பு கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல்லுப்பை தூளாக்கி அதனுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். இந்த இயற்கை களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் பொழுது 1 எலுமிச்சை பழத்தின் சாறு கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதால் சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் பொழுது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மேல் படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக ரசாயன களைக்கொல்லி மண்ணை மலடாக்கிவிடும். இந்த களைக்கொல்லி மண்வளத்தை காக்கும். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். இதற்கு 1 ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். இவற்றின் நன்மைகள் என்னவென்றால், பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள்பலம் இதில் மிச்சமாகிறது. மண்ணின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பயிருக்கு செழிப்பான சூழல் அமைகிறது. பயிரின் வேர்கள் ஆழமாக சென்று செடி நன்றாக வளர உதவுகிறது. இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது இதற்கான நீர் பாசனம், அதே சமயம் உர மேலாண்மை அப்படின்றது என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க?
2: நாங்க தண்ணிங்கிறது 5 நாளைக்கு ஒருக்கா சொட்டு நீர்ல தண்ணி விடுறோம். அதுக்கு அந்த பாத்தி நிறைய அளவுக்கு விட்டுருவோம். 5 நாள் 6 நாள் அதிகபட்சம். மழை காலத்துல நாங்க தண்ணி பாய்ச்சதே கொஞ்சம் குறைச்சிக்கிருவோம். மற்றபடி அந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 2 வருஷத்துக்கு மேல வரும்போது 15 கிலோ குப்பை போடுறோம். நாங்கள் ரசாயன உரம் எல்லாரும் 1 மரத்துக்கு 2 கிலோ போடு, 1.5 கிலோ போடுவாங்க. நாங்கள் வந்து அந்த குப்பையில் இருக்க பூச்சிகள் சாகணுன்றக்காண்டி 200 கிராம் மட்டும் ரசாயனம் மருந்து போடுறோம். நாங்கள் அதை ரசாயன உரம் போட்டு அந்த குப்பையை போடுறோம். 6 மாசத்துக்கு ஒருக்கா போடுறோம். நாங்கள் 3 மாசத்துக்கு ஒருக்கா செடியை சுற்றி மண்வெட்டியை வச்சு சுற்றி களை வெட்டி விடுறோம். அந்த களை வெட்டி விடுறதுனால களைகள் ரொம்ப வந்துடாது. 3 மாசத்துக்கு ஒருக்கா வெட்டுறதுனால உரம் வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா போடுறோம்.
1: கொய்யா மரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதே சமயம் நோய் தாக்குதலும் இருக்கதா செய்யுது. இது எல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: பொதுவாக வெயில் காலத்தில் அந்த அக்னி நட்சத்திரத்தில் நல்லா வெயில் அடிச்சிட்டாலே அந்த பூச்சி தாக்குதல், அதாவது பூச்சிகளோட முட்டைகள் பெரும்பான்மை அழிஞ்சிரும். அந்த அக்னி நட்சத்திரத்தில் கொஞ்சம் மலைகளில் பேஞ்சாலோ அல்லது கொஞ்சம் மோடமாக இருந்து சரியாக வெயில் அடிக்காமல் இருந்தாலோ அந்த வருஷத்தில் பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து அடிக்கிறோம். மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே பூச்சி கொல்லின்னு சொல்லி பூச்சி கொல்லி அடிக்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த பூச்சி கொல்லியவே பவர் கம்மியாக வச்சு பூச்சி விரட்டி மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதாவது 200 லிட்டரு தண்ணிக்கு 6 லிட்டர் தான் நாங்கள் மருந்து கலக்கிறோம். அதனால் அது வந்து ஒரு பெரிய அளவில் அது வந்து பூச்சிகளை விரட்டியிருமே தவிர பூச்சி கொல்லியாது வந்துடாது. மற்றபடி இந்த வேப்ப நெய்யை இப்போ நீம் கோல்டுன்னு சொல்லி போட்டு வர்றாங்க, அந்த வேப்ப நெய்யும் நாங்கள் அடிக்கிறோம். இது ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்கிறோம் பூச்சி தொந்தரவு இருக்கும்போது.
1: இது எல்லாமே வந்து பூச்சி தொந்தரவு ஏற்படுறதுக்கு முன்னாடி. இப்போ சில சமயம் பார்க்கும்போது நமக்கு பூ பூக்கிற தருணத்திலேயே நிறையா பூ உதிர்ந்து போயிடும், பிஞ்சுகள் உதிர்ந்து போயிடும். அதே சமயம் காய்க்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி அந்த காயில் வந்து சின்ன சின்ன அந்த கருப்பு கருப்பான திட்டுகள் இதெல்லாம் வருது. அப்போ அந்த தருணங்கள்ல எல்லாம் என்னென்ன செய்வீங்க?
2: பூ உதிர்றது காய் உதிர்றது இயற்கையை பொறுத்து இருக்குங்க. வெயில் அதிகமாக அடிக்கிறதை பொறுத்து இருக்கு. அதிகமாக மழை பெஞ்சாலும் அந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தண்ணி பற்றாக்குறை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வரும். இந்த பூ உதிர்றது காய் உதிர்றதெல்லாம் இந்த காடுற காயில வந்து இந்த திட்டு திட்டா வரக்கூடிய புள்ளிகள்ன்றது ஒரு கொசுவால வரக்கூடியது. அந்த கொசுக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலே அந்த மருந்துகளை அடிச்சிட்டோம்னா பூச்சி விரட்டி மாதிரி விரட்டிட்டோம்னா அது வெளியில போயிடும். அதனால அந்த பூ உதிர்றது பிஞ்சு உதிர்றது இயற்கை. ஆனால் இந்த பூச்சிகளால் வர்றதை நம்ம தவிர்க்கலாம்.
1: இப்போ பழங்களுக்கான உற்பத்தி அப்படின்றது வந்து நீங்க பக்கத்தில் எங்க மார்க்கெட்ல நீங்க நேரடியாக கொண்டு போய் விற்கிறீங்களா இல்லை இங்கே வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்களா?
2: பக்கத்தில் முடுவார்வட்டின்ற ஊரில் மார்க்கெட் இருக்குங்க. அந்த மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொண்டு போயிடுறோம். அங்கே வியாபாரிகள் வந்து ஏலம் எடுத்து போயிடுவாங்க. ஆனால் என்னைக்கு விவசாயம்

0: கிலோ நேரடியாக கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட விற்றாங்கன்னா நிறைய கிடைக்கும். அதுக்கு டயம் இருக்கிறவங்க அதை செய்கிறாங்க. எங்களுக்கு அந்த டயம் இல்லாதனால மார்க்கெட்டில் கொண்டே வைக்கிறோம், ஏலம் போடுறாங்க, வியாபாரி எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க.
1: இப்போ வந்து நிறைய இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த கொய்யா பழம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த ஜூஸாக தயாரித்து விற்கிறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் விற்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா?
0: ஜூஸாக தயார் பண்ணுறதுக்கு நிறைய மிஷினரி வேணுங்க, அதுக்கு தகுந்த இடம் பரப்பு வேணும், அதை மார்க்கெட்டிங் பண்ணி வெளியில் கொண்டு போகணும். அது கொஞ்சம் பெரிய வேலையை நினச்சி நாங்கள் அந்த வேலையெல்லாம் செய்யலை. கொய்யா காயை விற்றுட்டு முடிச்சிடறோம். ஆனால் ஜூஸுக்கு இங்கே பாலமேட்டில் ஒரு நாலஞ்சு இடத்துல ஜூஸுக்குன்னு வாங்குறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதான் அழுகலையும் வாங்குறாங்க, புழு வச்சதையும் வாங்குறாங்க, டேமேஜையும் வாங்குறாங்க, கருங்காயும் வாங்குறாங்க, இந்த காயில் திட்டு திட்டாக உள்ளதையும் வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கி அவங்க மொத்தமாக அரைச்சி போட்டு ஜூஸாக தயார் பண்ணுறாங்க. அது ஒரு கெடுதலான விஷயம் நான் நினைக்கிறேன்.
2: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுது.

0: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
1: பாதுகாப்பு
2: சரி, அப்ப நமக்கு என்ன பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். Thank you.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். அத்துடன் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் பிரதமரும் கனடா வெளியுறவு அமைச்சரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. நித்தி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு விவசாய பிரதிநிதிகள், சர்க்கரை ஆலை சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசிக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கூட்டத்தின்போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அடுத்து இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று 150 பேருக்கு அவர் சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசினார். பெண்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு காந்திராஜ் தெரிவித்தார். தேசிய அஞ்சல் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடிதம் எழுதியது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சி கீதாஷி. இந்த மாதிரி

0: லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லல, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியா தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
1: பேர் வந்து யுவன் அகிலேஷ். முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.
2: ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு மணி 9:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மற்றொரு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு காலை மணி 7:30 இயக்கப்படுகிறது. போதனூரிலிருந்து நியூ டின்சூக்கியாவுக்கு நாளை அதிகாலை மணி 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் வரை இடைவிடாது மிதமான மழை பெய்தது. இந்த மழையினால் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமாக இருப்பதால் மழைநீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளனது. இந்த மழைநீர் செல்லும் ஓடைகள் அனைத்தும் சீரான முறையில் உள்ளனவா என்பது குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசியவர், புறநகர் பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரானது நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் 41 பம்ப் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது, 50 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
2: சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வழங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்குகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன்மலை, கீழ்நாடு, சூளாங்குறிச்சி கிராமங்களில் 211 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு இளம் பகவத் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடகிழக்கு பருவமழையையொட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 247 ரன்

0: எடுத்தது. இந்த அணியின் தொடக்க வீரர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஹர்ஷீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் காலோயானாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: பசிபிக் பெருங்கடல்ல பொதுவா கிழக்கிலிருந்து மேற்கா வீசுற வர்த்தக காற்று சூடான கடல் நீரை இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளிக்கிட்டு போகும். இது படகுகளை இலகுவா தள்ளிக்கிட்டே வணிக திசை நோக்கி போறதுனால அவர்களோட வேலையெல்லாம் சுலபமாகுதுன்னு வர்த்தக காற்றுன்னு இதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளிக்கிட்டு போறதால இந்த பக்கம் தென் அமெரிக்காவுடைய பெரு ஈக்குவடார் கடற்கரை பகுதியில் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய குளிர்ந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச தண்ணி மேலே வரும். இந்த இயற்கையான நீரோட்டம் கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷங்களாக இந்த காற்று ரொம்ப பலவீனமாகிக்கிட்டே வருது. இதனால் மேற்கு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வெப்பமான தண்ணி கிழக்கு நோக்கி நகரத் தொடங்குது. இதனால் மத்திய கிழக்கு பசிபிக் கடலோட மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்க தொடங்குது. இதுதான் எல்நினோவுடைய தொடக்கம். கடல் சூடானா அங்கே இருக்கக்கூடிய காற்றும் சூடாகி மேலே வரும். எந்த இடத்துல மேலே வருதோ அங்கே மேகங்களும் மழையும் அதிகமாகும். அதே நேரத்தில் வேறு பகுதிகளில் காற்று இறங்குறதால, அதாவது தாழ்வு நிலை குறையிறதால அங்கே வறட்சி ஏற்படுது. இதனால் எல்நினோவை ஒரு கடலில் ஏற்படுற நிகழ்வுன்னு நாம் சொல்லிட முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எல்நினோ ரொம்ப முக்கியம். இந்திய பெருங்கடலோட வெப்பநிலை, கடல் இருமுனை நிகழ்வு, காற்றழுத்த மாற்றங்கள், கடல் வெப்பநிலை, பனிப்பரப்பு மாதிரியான பல காரணிகளால் மழை நிர்ணயிக்கப்படுது. அதே போல் தமிழ்நாட்டோட முக்கிய மழை வடகிழக்கு பருவமழை தான். எல்நினோவோட தாக்கம் நம்ம நாட்டில் வந்தால் தென்மேற்கு பருவமழையை மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஒரு தடவை ஏற்படுச்சுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரியான மழையை எல்நினோ ஏற்படுத்தும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அதோட தாக்கம் ஏதோ ஒரு வழியில் நம்மளை பாதிச்சிடும். ஒரு சில பகுதியில் அதீத மழையாகவும், சில பகுதிகளில் கடுமையான வறட்சியாகவும், சில இடங்களில் வெப்ப அலையாகவும், கடற்பகுதியில் மீன் வளங்கள் பாதிப்பாகவும், சில பகுதியில் காட்டுத்தீ அபாயமாகவும் விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னா அது நாம தான். நம்ம ஆடம்பரத்துக்காகவும் வசதிக்காகவும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல்னு எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதில் உருவாகிற வெப்பந்தான் உலக வெப்பநிலை உயர்வுக்கும் அத்தனை பேரிடர் சம்பவங்களுக்கும் காரணம். இதோட முக்கிய வெளிப்பாடு தான் எல்நினோ. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன ஆகஸ்ட் மாதம் என்ஓஏஏ மதிப்பீட்டின்படி எல்நினோ வலுப்பெற்றுக்கிட்டே வர்றதா சொல்கிறாங்க. கிழக்கு பசிபிக் பகுதியில் கடலோர மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட 2% அதிகமாக உயர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய

0: அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையிலான மாதங்களில் கூட வரலாற்றிலேயே, அதாவது 1950 பின்னால் பதிவான ரொம்ப வலுவான எல்நினோ நிகழ்வுகளை அளவை தாண்டறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த ஆபத்துகளை நாம் தடுத்துட முடியாது, ஆனால் சமாளிக்க முடியும். அதனால் மழை பெஞ்சா உடனே அதை சேமித்து வைங்க. விவசாயத்தில் ஒரே பயிரையே நம்பாமல் உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற பயிர்களையும் நடுங்க. வெப்ப அலை அதிகரித்தா பாதுகாப்பான சூழலை நாமே உருவாக்கிக்கிடணும். கடலோர வாழ் மக்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். முடிந்த மட்டும் காடுகளை, மரங்களை, நிலங்களை அழித்து சந்தைப்படுத்தாமல் அதை பாதுகாக்கணும். இதுக்கெல்லாம் நாம் பொறுப்பாக செஞ்சோன்னா ஓரளவு இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து தப்பிச்சுக்கிறலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நம் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது ரேகா. எல்லாரோட வாழ்க்கையில முயற்சியும் பயிற்சியும் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று நேயர்களே. எந்த ஒரு இலக்கை அடைய அதற்குரிய பயிற்சி, அதாவது சப்ஜெக்ட் லேர்னிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது மற்றும் முயற்சி, அதாவது அட்டெம்ப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ரெண்டுமே தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதைத்தான் வான்புகழ் கண்ட வள்ளுவரும் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன சிறப்புன்னு தெரியுமா நேயர்களே? கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ஆம், இன்னைக்கு நம் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான நம் ஏவுகணை நாயகன் ஆவுல் பகீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த தினம். இளைஞர்கள்தான் நாளைய இந்தியாவின் தூண் எனவும், கனவு காணுங்கள், அக்கனவே உங்களை வழிநடத்தும் எனவும் சொன்னவர் நம் மதிப்பிற்கும் வெகு மரியாதைக்கும் உரிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரி நேயர்களே, இந்த இனிய காலை வேளையில நீங்க இப்போ கேட்டு ரசிக்க போவது என்ன தெரியுமா? மதுரத்தென்றல். இதோ மதுரத்தென்றல்ல முதலாவதாக பாடல் வருகிறது. நிலாவே வா திரைப்படத்திலிருந்து இளைய வித்யாசாகர் இசையில், விஜய், ஹரிணி, SPB சரண் குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றலில் வலவரம் போகும். அடுத்த பாடல், யுத்தமில்லா உலகினிலே தங்க மழை பெய்யட்டுமே, தமிழ் குயிலின் பாட்டினிலே அன்புயிர் பூக்கட்டுமே.

0: மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மின்மினி குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். இனி வருவது தமிழில் செய்திகள் சென்னை ஆஞ்சலாக. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நிறைவடைந்த 5 வளர்ச்சி திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். லேயில் உள்ள குஷோக் பகுல்லா ரிம்போச்சி விமான நிலையத்தில் 640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பயணியர் முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள 298 கிலோமீட்டர் நீளமுடைய நிம்மு பதும் தார்ஷா சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஹிம் நீர்நிலை திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் உருவாக்கப்பட்ட 40 நீர்நிலைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் எழுதிய டான்சிங் வித் ஜாய் என்ற நூலை வெளியிட்டு அவர் பேசினார். புற்றுநோய்க்கு எதிரான டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்தின் வாழ்வியல் குறித்து இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த தரவுகளுடன் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை என்றும் அதுகுறித்து முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வான்வழி தாக்குதல் நடைபெற்றால் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அங்கு நிலவும் சூழல் குறித்து வீடியோ காட்சிகள் அல்லது செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 4 இந்தியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான அராம்கோ தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் உட்கட்டமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும்

0: என்றும் கூறினார். இத்தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவும் என்று இந்தியா நம்புவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியா புருனே தருசலாம் இடையேயான கூட்டு வர்த்தக குழுவின் மூன்றாவது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து புருனே தாரசலாமிற்கு வேளாண் மற்றும் கால்நடை சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருந்து உற்பத்தி, சுகாதாரம், எரிசக்தி ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாரசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேளாண் பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்து 21 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. மற்றொரு கப்பலின் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்து 22 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சர்வதேச விதிமுறைகளின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்லாமிய புரட்சி காவல்படை தளபதி திரு அலி அஸ்மை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் மாநில பொது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் அம்மாநில உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் நடத்திய காணொலி காட்சி கூட்டத்தின் போது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும், தவறும் கல்வி நிலையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் எரிசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் பெரும் தாக்குதல் நடத்தியதாகவும், இதனால் 600,000 பேருக்கு மேல் மின் சேவை தடைபட்டதாகவும் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலயோனோவை வென்றார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷேர் சிங், நிஷல் சந்த், தேவ் ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து

0: ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எஹிர்தீன் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 3வது சுற்றாட்டத்தில் ஜக்ஷீர் சிங் 15-11, 10-15, 17-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புன்னட்டாட்டை வென்றார். நிஷல்சன் மலேசியாவின் காங் வீயையும் தேவ் ரூபா ரேலியா இந்தோனேஷியாவின் யூதா ரெண்டாரவையும் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் 3வது சுற்றாட்டத்தில் தன்வி ரெட்டி 15-17, 15-13, 15-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியூ சியா யாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஷெய்னா மணிமுத்து 15-7, 15-6 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹாங் சுவானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் ஒவ்வாமையினால் ஏற்படும் மூக்கடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள்.
3: ஒவ்வாமையை ஆங்கிலத்திலே அலர்ஜி என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒவ்வாமையில் தோல் சம்பந்தமான தடிப்புகள் உண்டாகலாம், அத்துடன் மூக்கடைப்பும் ஏற்படலாம். மூக்கடைப்பு என்பது நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை அதில் உண்டாகக்கூடிய பாதிப்பு அவைகளினாலும் நமக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். ஒவ்வாமையின் காரணிகள் என்று பார்ப்போம். நம்முடைய சுற்றுச்சூழலை நமக்கும் மிருகங்களுக்கும் அல்லது எதிர்கால சந்ததியினருக்கும் ஏதுவாக நாம் பயன்படுத்துகின்றோமா அல்லது அவற்றை பாதுகாக்கின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சுற்றுச்சூழலில் அன்றாடம் புகை, நெடி, மாசு, தூசி, மரம் செடிகொடியில் பூக்கும் பூக்களின் மகரந்தம் இவைகளினால் மூக்கின் வழியாக நுழைந்து அதை ஏர்பான் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். காற்றின் மூலமாக வந்து மூக்கின் வழியாக நுழையும் பொழுது ஒரு அது எதிர்வினை ஆற்றுகின்றன, அதற்கு மூக்கடைப்பு ஏற்படும். இவை மட்டுமல்ல, வளர்ப்பு பிராணிகளான பூனை, நாய் அல்லது ரொடன்ஸ் என்று சொல்லக்கூடிய பெருச்சாளிகள், எலிகள் அவையும் நாம் சுற்றுச்சூழலிலே பங்கு வகிக்கின்றன. வளர்ப்பு பறவைகளையும் நாம் பேணுகிறோம். புறா, குருவிகள், கிளிகள் போன்றவை நாம் வீட்டிலே கூண்டிலோ அல்லது அருகாமையிலோ வைத்து வளர்க்கின்றோம். அவை இயற்கையாக பறந்து திரிபவைகளை பிடித்து வைத்து பார்ப்பதிலே அலாதி இன்பம் பெறுகிறோம். உண்ணும் உணவில் சில சமயம் ஒவ்வாமை உண்டாகலாம். இந்த மிகுந்த எல்நினோ காலத்திலே இந்த வெயில் அதிகமாக இருப்பதனால் எப்பொழுதுமே காலை, மாலை, இரவு என்று நேரங்காலம் பார்க்காமல் பனி குழம்பி, ஐஸ்கிரீம், சாக்லேட், கிரீம்கள் மற்றும் சர்பத்துகள், கூல் டிரிங்க்ஸ் என்று பாட்டில்டு புட்டிகளிலே அடைத்த சாயங்கள், செயற்கையாக கலந்த பானங்கள், செயற்கை உணவுகள், நீர் கோர்வையுள்ள பச்சை காய்கறிகள், வெள்ளரி பிஞ்சு அல்லது திராட்சை, மாதுளை, தர்பூசணி போன்ற நீர் கோர்வையுள்ள கனி வகைகள் இவற்றை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஆக நாம் உட்கொள்கின்ற உணவின் மூலமாகவோ அல்லது பயன்படுத்துகின்ற வாசனை திரவியங்கள் மூலமாகவோ தலைக்கு அடிக்கின்ற டை என்று சொல்லப்படுகின்ற சாயங்கள் மூலமாகவோ சுற்றுப்புற சூழ்நிலையில் நாம் வசிக்கின்ற இடம் அல்லது வேலை செய்கின்ற இடங்களிலே அல்லது பயண நேரங்களிலே நமக்கு ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது தவிர நாம் உண்கின்ற உணவிலே இருக்கின்ற குடல் பூச்சி, குடலிலே இருந்து அவை வெளியேற்றுகின்ற ஒரு ஒவ்வாமையினால் வெள்ளை அணுக்களில் ஈசனோஃபில்ஸ் என்பவை அதிக எண்ணிக்கையில் உண்டாகி ஆன்டிஜென் ஆன்டிபாடி என்கின்ற ஒரு வினை எதிர்வினை உள்ளே செல்கின்ற பொருள் ஆன்டிஜனை உருவாக்குகிறது. அவற்றுடன் போரிட்டு அவரை வெல்வதற்கு நமது உடலில் ஆன்டிபாடிகள் என்று ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு.

0: இந்த யூசனோபில் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை அணுப்பில் எண்ணிக்கை அதிகமாகின்றது. அதனால் கூட நமக்கு மூக்கில் நீர் வடிதல், மூக்கடைப்பு, கண்களில் அரிப்பு, அடுக்கடுக்காக தும்மல், மூச்சு விடுவதற்கு சிரமம், இருமல் போன்ற அறிகுறிகள் உடனடியாக நிகழும். பின்பு மூக்கினில் நுங்கு சதைகள் தோன்றி வாசனை தெரியாதபடி நாசி உணர்வை மழுங்கடிக்கும். மூக்கு அடைத்து விடுவதனால் உறங்கும் பொழுது தம்மை அறியாமலே வாயை திறந்து சுவாசிக்கும் பழக்கமும் தொற்றிக்கொள்ளும். இத்தகைய பழக்கத்தினாலே தூங்கும் பொழுது புரண்டு புரண்டு படுக்க வேண்டி நேரிடும். தூக்கமின்மை, தூக்கம் எப்பொழுதுமே மிச்சம் வைத்திருப்பது போன்ற ஒரு நிலை, அதனால் ஏற்படுகின்ற சோம்பல், குரட்டை ஒளி. குரட்டை ஒளி தனக்கு தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்கு அது துன்பம் ஏற்படுத்தும், அவர்களுடைய தூக்கத்தினை போக்கிவிடும், அவர்கள் தூங்க இயலாது. அத்தகைய வாய் வழியாக விடுகின்ற காற்று சுத்தமாகவும் நமக்கு தொண்டை வழியாக போகாது, தொண்டையிலே தொற்றுகளை உண்டாக்கி வீக்கம், காய்ச்சல் போன்றவற்றை உண்டாகும். ஆக ஒவ்வாமையினால் ஆஸ்துமா நுரையீரலிலே மூச்சுவிட சிரமம் நிரந்தரமாக கொண்டு போய் விட்டுவிடும். இவற்றை தவிர்க்க ஆரம்ப காலத்திலேயே ஒவ்வாமைக்குரிய காரணிகளை இன்னவென்று இனங்கண்டு அவற்றை தவிர்க்க வேண்டும். பரிசோதனைகள் செய்து ஈசனோபிலியா கவுண்ட், இம்யூனோகுளோபுலின்ஸ் IgE IgM என்கின்ற நோய் எதிர்ப்பு ஊக்கிகளை மேம்படுத்திக் கொள்ள முறையே அதற்குரிய உணவுகளையும் கடைபிடித்து காரணிகளை தள்ளி வைப்பது ஒவ்வாமையை எதிர்கொள்ளும் நல்வாய்ப்பாகும். தீயவை தீமை பயப்பதனால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் ஒவ்வாமையினால் ஏற்படும் மூக்கடைப்பு குறித்து விளக்கம் அளித்தார் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 நிரந்தர சளி மற்றும் மூக்குச்சதை வளர்ச்சி குறித்த விளக்கம் கேட்கலாம்.
2: நலம் வாழ
3: நேரம் காலை 7:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்பினார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கு. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவான் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிகிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாஸ்

0: ங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல், வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
3: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
4: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
5: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
6: நேரம் காலை 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸின் மீண்டும் ஒரு உற்சாகமான சுறுசுறுப்பான காலை வணக்கம் நேயர்களே. புகழ்ந்தால் மயங்காதே, இகழ்ந்தால் தளராதே என்ற சிந்தனை வரியோடு காற்றலைகளின் வழியே உங்கள் செவிகளில் வரும் இனிய பாடல்களோடு மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணையலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, கே எஸ் சித்ரா, தீபிகா ஆகியோரின் குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.

வானத்தை போல திரைப்படத்திலிருந்து சே ராஜ்குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்கள்.

0: உங்களோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸா ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
1: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் காலை 7:47. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். காற்றலைகளின் வழியே உங்கள் இதயத்தில் இடம் சேர்க்கும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் மலேசிய வாசுதேவன், ஹாரிஸ் ராகவேந்திரா, சுஜாதா ஆகியோரின் குரல்களில். பாடல் கேட்க தயாரானீர்களே?

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா, கரண்ட் பில் என்ன ஆகுறது?
2: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
1: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
2: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு

0: முடியுமோ அவ்வளவு தூரம்
1: மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறது தான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
2: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
5: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
4: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only கான்ஃபிடன்ஸ்.
5: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: நேரம் காலை 7:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடலாக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் யுகேந்திரன் போனி குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்று துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள்.
3: அன்பான ஆகாசவாணி நேயர்களே, வணக்கம். இன்றைய இனிய நேரத்தில் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நம்பிக்கையை வளர்த்தவர், இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தியவர், எளிமையின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவர் நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், அவர் கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன். ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு கனவு எவ்வாறு லட்சியமாக மாற வேண்டும், ஒரு லட்சியத்தை எவ்வாறு சாதனையாக மாற்ற வேண்டும், ஒரு சாதனையாளர் எவ்வாறு மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக வாழ முடியும் போன்ற இக்கேள்விகளுக்கெல்லாம் தமது வாழ்க்கையின் மூலம் விடையளித்த மாமனிதர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் 1931 இதே நாளில் தமிழ்நாட்டின் புனித தலமான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். தந்தையார் திரு ஜைனுலாபுதீன், தாயார் திருமதி ஆஷியம்மா ஆவர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அவுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்பதாகும். எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே கடின உழைப்பையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டார். பொருளாதார வசதிகள் குறைவாக இருந்த போதும் கல்வியின் மீது அவருக்கு அளவற்ற ஆர்வம் இருந்தது. சிறுவயதில் செய்தித்தாள்களை விநியோகித்து தமது குடும்பத்திற்கு துணையாக இருந்தார். அதே நேரத்தில் படிப்பிலும் அறிவியல் ஆர்வத்திலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அன்பிற்குரிய நேயர்களே, அப்துல் கலாம் ஐயா அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் என்ன தெரியுமா? பிறக்கும் சூழல் நமது எதிர்காலத்தை முழுமையாக தீர்மானிப்பதில்லை, நமது முயற்சியும் மன உறுதியும் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்பதே ஆகும். மேலும் வசதிகள் இல்லாதது தோல்விக்கான காரணம் அல்ல, வாய்ப்புகள் குறைவாக இருப்பது வளர்ச்சிக்கு தடை அல்ல. முயற்சி செய்யும் மனமும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் சாதனையின் கதவுகளை நம்மால் திறக்க முடியும் என்பதை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமது வாழ்க்கையால் நிரூபித்தார். அப்துல் கலாம் அவர்கள் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பின்னர் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விமான பொறியியல் கல்வியை தொடர்ந்தார். இக்கல்வியை பயில்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பேராசிரியர் தோதாத்ரி ஐயங்கார், அருட்தந்தை லாடிஸ்லாஸ் சின்னதுரை மற்றும் தன் மூத்த சகோதரி சோக்ரா என்று மனம் நெகிழ தான் போகுமிடங்களெல்லாம் நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுவார். வானில் பறக்கும் விமானங்களையும் விண்வெளியின் மர்மங்களையும் ஆராய வேண்டும் என்ற அவரது ஆர்வம் அவரை அறிவியல் துறையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றது. இளம் வயதிலிருந்தே விமானப்படை போர் விமானியாக வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். போட்டித் தேர்வில் கலந்து கொண்டார், 9வது இடம் பெற்றார். ஒரு தரம் வித்தியாசத்தில் அவரது கனவு நனவாகவில்லை. இருப்பினும் டெல்லியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனத்தில் முதுநிலை அறிவியல் உதவியாளர் பணியில் சேர்ந்தார். படிப்படியாக உயர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDOவின் தலைவராகவும் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவு வாகன திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக SLV-3 திட்டத்தின் மூலம் ரோகிணி செயற்கைக்கோளை 1980 புவியின் சுற்றுப்பட்ட பாதையில் நிலைநிறுத்திய இந்தியாவின் சாதனை நமது விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சாதனை இன்று விண்வெளியில் உலக அரங்கில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக நாம் கொடிகட்டி பறக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. மேலும் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். அக்னி, பிருத்வி

போன்ற ஏவுகணை திட்டங்களுடன் தொடர்புடைய அவரது பங்களிப்புகள் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற சிறப்பு பெயரை பெற்று தந்தது. 1998 மே மாதம் 11 நாள் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணுகுண்டை வெடிக்க வைத்து உலக அரங்கில் ஒரு வலிமை மிக்க அணு ஆயுத நாடாக இந்தியாவை மாற்றி காட்டினார் நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். என்னே அவரது மதிநுட்பம், என்னே அவரது அர்ப்பணிப்பு. அறிவியல் என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டுமே அடைக்கப்பட்டிருக்க வேண்டியதல்ல, அது சாதாரண மக்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறை. அதனை நிரூபிக்கும் விதமாக போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு சுமார் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால் அணிந்து மிகுந்த சிரமப்பட்டு நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 300 கிராம் எடை கொண்ட பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு செயற்கை கால்களை உருவாக்கி அவர்களுக்கு அணிவித்து அவர்களை நடக்க செய்து இதுதான் அவரது கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் உன்னதமானது என்றும் தனக்கு மன நிறைவானது என்றும் அவர் குறிப்பிடுவதை நாம் கேட்கின்றோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அடுத்த பரிணாமம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றதாகும். இவர் 2002 முதல் 2007 வரை இப்பணியாற்றினார். தன் பதவிக்காலத்தில் வழக்கமான அரசியல் மரபுகளை உடைத்து நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுடன், குறிப்பாக மாணவருடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதால் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் கனவு காணுங்கள், அந்த கனவே எண்ணங்களாகி செயல்களாக மாறும் என்ற சிந்தனையை விதைத்தார். ஜனாதிபதி மாளிகையை ஒரு சாமானியரும் எளிதில் அணுகக்கூடிய இடமாக மாற்றினார். ஒரு சமயம் தனது குடும்பத்தினர் ஜனாதிபதி மாளிகை வந்தபோது அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் உணவுக்கான அனைத்து செலவுகளையும் தனது சொந்த பணத்திலிருந்தே செலுத்தினார் என்பது வியக்கத்தகுந்த உண்மையாகும். அதை போலவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து அத்தொகையினை ஆதரவற்ற இல்லங்களுக்கு நிதியுதவியாக வழங்கினார். குடியரசுத் தலைவராக அவர் பணியாற்றிய பொழுது பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவின் புகழை அங்கு நிலைநாட்டினார். குறிப்பாக 2007 ஏப்ரல் 25 நாள் பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு சென்ற அவர் நாடுகளின் ஒற்றுமையின் சிறப்பியல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலோடு தன் உரையை தொடங்கி, இதயத்தில் நேர்மை இருக்கும்போது நற்பண்பு நடத்தையில் அழகு மலர்கிறது, நடத்தையில் அழகு மலரும் போது இல்லத்தில் அமைதி நிலவுகிறது, இல்லத்தில் அமைதி நிலவும் போது நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படுகிறது, நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படும் போது உலகில் அமைதி பிறக்கின்றது என்ற கவிதையோடு முடித்தார். அவர் பேசி முடித்ததும் அவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இடைவிடாது தங்கள் கைகளை தட்டிய வண்ணம் இருந்தனர். இறுதியாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஹான்ஸ் கெட் பேட்ரிங் அவர் பேசும் பொழுது, இப்படி ஒரு உரையை இதுவரை நாங்கள் கேட்டதில்லை என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். இது இந்தியாவின் பெருமையையும் தமிழின் பண்பாட்டையும் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற வரலாற்று நிகழ்வாக போற்றப்படுகின்றது. அப்துல் கலாம் அவர்களின் குடியரசுத் தலைவர் பணி முடியும் தருவாயில் இந்தியாவின் அனைத்து தரப்பினரும் அப்பணியை தொடர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அவ்வேண்டுகோளை நிராகரித்து தான் அதிகம் நேசிக்கும் ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்வதே தனது லட்சியமும் கடமையாகும் என்றார். குடியரசுத் தலைவராக பதவிக்காலம் முடிந்த மறுநாளே அவர் கற்பித்தல் பணியை தொடங்கினார். குறிப்பாக இந்திய மேலாண்மை நிறுவனம் அகமதாபாத், இந்தூர் மற்றும் ஷில்லாங் ஆகியவற்றின் அழைப்பு பேராசிரியராக பணியாற்றினார். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதை செய்வதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கியத்திற்கு பொருத்தமானவராக தன் இறுதி நாள் வரை விளங்கினார். அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர் இளைஞர்களை நாட்டின் நிகழ்கால வளர்ச்சிக்கான ஆற்றலாகவும் கருதினார். எந்த துறையாக இருந்தாலும் அந்த கனவை நனவாக்குவதற்கு தேவையான இலக்கு, விடாமுயற்சி, ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் தொடர்ச்சியான கற்றல் என்பதை தான் செல்லும் இடங்களெல்லாம் வலியுறுத்தினார். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகையே என்றார். ஆகவே என் அன்பான மாணவ மாணவியர்களே, மற்றவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து மனம் தளர வேண்டாம். நேற்று நீங்கள் இருந்ததை விட இன்று சிறிதளவு முன்னேறி இருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள். உங்கள் திறமைகளை கண்டறியுங்கள். உங்கள் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை சரி செய்ய முயலுங்கள். அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் என்று

0: என்பதில் ஐயமில்லை. இதுவே அவரது பிறந்த நாளில் அவருக்கு நாம் செய்யும் புகழஞ்சலியாகும். அவர் பிறந்த தினம் உலக மாணவர்கள் தினமாக எழுச்சியுடன் கொண்டாடப்படுகின்றது. மக்கள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவுகளுக்கு என் இதயம் நிறைந்த வணக்கங்களை செலுத்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்று துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: productivity link bonus of 78 days for over 11 lakh railway employees. Government forms committee to examine issues raised by sugarcane farmers and recommend appropriate measures. IMD forecast heavy rain in Haryana, Punjab, Delhi, Keralam, Tamil Nadu and Puducherry today. And in men's cricket, West Indies beat India by 24 runs in the fourth T20 match to level series 2-2. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம்.
3: வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்த சக்தியை நம் முன்னோர்கள் பெண் வடிவில் கண்டு வழிபடத் தொடங்கினர். அவளும் காளியாக மாரியாக வீற்றிருந்து நமக்கு அருளை தருகிறாள். அத்தகைய சக்தியானவளுக்கு பல இடங்களில் கோவில் உண்டு. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க திருத்தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோயில். அண்மையில் இத்திருக்கோயிலுக்கு நாம் சென்றிருந்தோம். இத்திருக்கோயிலின் அமைவிடம் பாடல் பெற்ற திருத்தலமான திருவாடனைக்கு கிழக்கும் தொண்டிக்கு மேற்குமாக ஊரின் நடுநாயகமாக திருக்குளத்துடன் அன்னையின் எழில்மிகு ஆலயம் அமைந்துள்ளது. திருக்குளம் வாசுகி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய திருக்கோவில் படித்துறை கடந்து பரந்த மண்டபம், அழகிய ராஜகோபுரம், கொடிமரம், ரிஷப கொடியேறும் ஜெயக்கொடி, பலிபீட தருகே அனைத்தையும் அன்னையிடம் சரண் செய்கிறோம். திருநந்தி தேவரை தரிசித்து அனுமதியுடன் உட்புகுந்தால் நேரெதிரே கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபத்துடன் கூடிய மகாலிங்க திருமேனி தாயாக தந்தையாக விளங்குவதை காணலாம். மதுரையம்பதியிலே அன்னை மீனாட்சிக்கு முதலிடம் தருவதைப் போலவே திருவற்றியூரிலே அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாளுக்கே முதலிடம். ஆம், தந்தைக்கு முன்னதாகவே தாய் தெற்கு நோக்கிய கருவறை அர்த்த மண்டபத்துடன் விளங்கி அருள் செய்கிறாள். நாமும் முதலில் அன்னையை வணங்க சென்ற போது அவளுக்கே உரிய சிவப்பு நிற பட்டுடுத்தி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு நமக்கு அருட்காட்சி தந்தாள் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாள். அடுத்து சுவாமியை நாம் வணங்கச் சென்றோம். சுவாமி வல்மீகநாதருக்கு பழம்புற்றுநாதர் என்பது திருநாமம். வன்மீகம் என்பது புற்று, புற்றிடம் கொண்டவர் என்பது பொருள். பழந்தமிழில் பழம்புற்றுநாதர் என்று அழைக்கப்படுகிறார். லிங்க திருமேனி அருவமாக, உருவமாக, ஆதிபரனாக, பராசக்தியின் வாகனாக ஆட்கொள்ள வந்த அத்தன் திருத்தோற்றம் ஆவுடையுடன் அருட்காட்சி தருகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவரின் வாக்கு. பழமையும் சிறப்பும் மிக்க திருக்கோயில்கள் இவ்வகையைச் சார்ந்தது. இறைவன் பரமேஸ்வரன் இங்கு மூர்த்தியாகவும், புற்றிடம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே திருத்தலமாகவும், வாசுகி என்ற நாகமே தீர்த்தமாகவும், பாகம் கொண்ட பார்வதியே நமக்கு பயனாகவும் முறைப்படுத்த பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் சுற்று பிரகாரத்தை நாம் பார்வையிட்ட போது தெற்கு பிரகாரத்தின் அண்மையில் தல விருட்சமான வில்வமரம் உள்ளது. இவ்வில்வமரத்தின் விளங்கிய பழம்புற்றிலேயே சுவாமி வல்மீகநாதர் என்ற பழம்புற்றுநாதர் உறைந்திருந்தார். இப்புற்றிலேயே வாசுகி என்ற நாகமும் கரந்துரைந்தது. புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபட்டது எத்தனை எத்தனை காலமோ. வெற்றி வழிபாடல்ல, வெற்றி தவம். வாசுகி என்ற பெண்ணாகும்.

0: சக்தி வடிவம் கொண்டது. இப்போது இந்த வில்வ மரத்தின் அடியில் விநாயகரும் நாகரும் காட்சி தருகின்றனர். தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலையில் விநாயக பெருமான், மேற்கே வாகன மண்டபம், வடமேற்கே வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், கீழ்புறம் பைரவர், நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பிரகாரத்தை அடுத்த வெளிச்சுற்றின் தெற்கில் பக்தர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய மண்டபமும், அதன் மேற்கே களஞ்சியமும், நிறுதி மூலையில் தேவஸ்தான அலுவலகமும் உள்ளது. திருக்கோயிலும் திருக்குளமும் உள்ளடக்கிய ரதவீதி பிரகாரம், திருக்குளத்தின் மதில் சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் அறைகளும் உள்ளன. திருவீதியின் கிழக்கே திருத்தேர்தலமும், தென்கிழக்கே உள்பகுதியில் தேவஸ்தான பயணியர் விடுதியும் அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் கண்டு சற்று இளைப்பார திருக்கோயிலின் உள்ளே அமர்ந்த போது இத்திருக்கோயிலின் ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் இத்திருக்கோயிலின் சிறப்புகளையும், நடைபெறும் பூசை மற்றும் விழாக்களையும், புராண வரலாறுகளையும் கேட்டறிந்த போது அவர் இவ்வாறாக நம்மிடையே எடுத்துரைத்தார்.
1: என் பேர் மணிகண்டன் குருக்கள். நான் வந்து திருவொற்றியூர் பாகம்பிரியாள் கோவிலில் ஸ்தானிகராக வேலை பார்த்துட்டு வரேன். இந்த கோவில் குருக்கள். கலியுகத்தில் யார் வந்து எந்த பிரார்த்தனைக்காக இந்த அம்பாவை வேண்டுகிறாளோ இந்த பிரார்த்தனைகள் இங்கே பழிதமாகுது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் கல்யாண திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வேண்டினா கல்யாணம் ஆன உடனே குத்து விளக்கு வாங்கி வைப்பா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவா குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு யாரு குழந்தை பிறக்கணுமோ அந்த பொம்மநாட்டி வந்து புடவத்தில் பகிழ்ச்சி கட்டிக்கிட்டு போவா. தொட்டில் மாதிரி கட்டி விட்டு போவாங்க. அவங்களை குழந்தை பிறந்த உடனே கரும்புல தொட்டில் எடுக்கிறது, அது மாதிரி தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கிறது, அது மாதிரி ஒரு பிரார்த்தனை. குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒன்று சேரம் பிரார்த்தனை பண்ணிக்குவா. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அவ காரியம் பலிதமான உடனே இந்த கோழி குஞ்சு உயிரோடு வாங்கி விடுவா. அதே மாதிரி கோழி சேவல் உயிரோடு வாங்கி விடுறது உண்டு. இங்கே பலியிடுதல் கிடையாது, எல்லாமே உயிரோடு கொண்டு வந்து விட்டுருவா. முதல்ல பெறக்கூடிய கண்ணுக்குட்டி, முதல்ல போடக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் கொண்டு வந்து கோவிலுக்கு கொண்டு வந்து பிரார்த்தனையை விட்டுருவா. அதே மாதிரி முதல்ல விளையக்கூடிய தானியங்கள், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், புளி, காய்க்கக்கூடிய காய்கள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், எல்லாமே சுவாமி கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவா. இது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் ஒரு பெரிய வழக்கமாக இருக்கிறது. மூர்த்தி தீர்த்தம் தலம் கீர்த்தி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணுறதுனால ஒரு கால் பங்கு பலன். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில், அதாவது வாசிக்க தீர்த்தம்னு கோயில் குளத்துக்கு முன்னாடி இருக்கு, அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுறதுனாலயோ தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால கால் பங்கு பலன். அந்த தலத்தில் குறைஞ்சது ஒரு பகல் மினிமம் அப்படின்னு எடுத்துட்டா 1.5 மணி நேரம், 3.75 நாளிகை என்று சொல்லுவாங்க. அந்த 1.5 மணி நேரம் அந்த கோவில் தலத்தில் இருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்றேன். ஒரு பகல் பொழுதோ ஒரு இரவு பொழுதோ நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அது இந்த கோவிலில் தங்கி தரிசனம் பண்ணி போறா. ஒரு இரவு பொழுதோ ஒரு பகல் பொழுதோ தங்கி தரிசனம் பண்ற மூர்த்தி தீர்த்தம் தலம் நிறைவாயிடுது. இந்த சுவாமி பண்ண அனுகிரகத்தை நம்ம ஊர்ல போய் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்ற பொழுது அவ மீண்டும் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வர்றா. அவளுடைய காரியம் பலிதமாகும் போது நமக்கு அந்த கால் பங்கு, எஞ்சிய கால் பங்கு பலன் நமக்கு கிடைச்சிருது. அதனால இந்த கோவில் வந்து ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர் வந்து கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறக்கிறார். அதுதான் அவர் பஞ்ச அவருடைய தபோபலம். அப்படி அவர் கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறந்து இந்திரனுடைய பதவி மேல ஆசைப்பட்டு அஸ்வமேத யாகம் பண்றார். அப்ப இந்திரனுடைய பதவியை சமரக்ஷணம் பண்றதுக்காக மகாவிஷ்ணு வாமனர் அவதாரம் குள்ளமான உருவம் எடுத்து வந்து அந்த மகாபலிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப வாமனர் அவதாரத்துல வந்தவர் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுக்காம இன்னொருத்தருடைய பதவி மேல இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மகாபலி 3 அடி மண்ணை கொடுத்துடுறார். அப்ப மகாவிஷ்ணு திருவிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய 3 விதமான அளக்கிறார். அதாவது பூலோகத்தை 1 அடி அளக்கிறார், 2வது அடி ஆகாயத்தை அளக்கிறார், 3வது அடி எங்கன்னு கேட்கிற பொழுதுதான் இந்த மகாபலி தலையை காமிக்கிறார். அந்த தலையில கால் வச்சதுனால மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் வரக்கூடிய நோய் பெற்று பிளவை காலானின்னு சொல்லுவா. அந்த புத்துங்கிறது மகாவிஷ்ணு உண்டாயிடுத்து. அது எங்க சாபவிமோசனம் கேட்டா நிம்பவன க்ஷேத்திரத்துல வாசுகி தடாகத்துல தீர்த்தத்துல நீராடினா உனக்கு சாபவிமோசனம் சொல்றா. அப்ப இந்த இடத்துக்கு நிம்பவன க்ஷேத்திரம் வேம்பு அடர்ந்த காடுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வேப்பில பிரசாதமாக கொடுக்கறாங்க. வேப்பில சாப்பிட்டு வந்தாலே எல்லாமே சௌக்கியமாறுது. அந்த கோயில் குளத்துக்கு பேரு வாசுகி தீர்த்தம். அதாவது மகாவிஷ்ணுவோட பாம்பு அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் சொல்லக்கூடிய 8 விதமான பாம்பு. அதுல அந்த பாம்புல வாசுகிங்கிற பாம்புனால தோண்டப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் ஆன உடனே மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் உள்ள புற்று சௌரியமாயிடுத்து. தீராத புற்றை தீர்த்ததுனால சுவாமிக்கு பழம்புற்றுநாதர் அப்படின்னு ஒரு பேரு. அது வந்து வடமொழியில வன்மீகநாதர் அப்படிங்கிற பேரு. அம்பாள் ஈஸ்வரனுடைய பாகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால அனுகிரக மூர்த்தியா இருந்து பாகம்பிரியாள் அப்படிங்கிற பெயரோட இருக்கா. அம்பாள் தெற்கு முகமாக இருந்து ஞான சக்தியா இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறா. அம்பாளுக்கு 4 கரங்கள், அம்பாளுக்கு அக்ஷமாலை, அதே மாதிரி நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு

0: பார்ப்போம். அபய வரத ஹஸ்தத்தோடு அம்பாள் தெற்கு முகமாக இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி ஞான சக்தியாக இங்கே அம்பாள் எழுந்தொள்ளியிருக்கிறார். எல்லா ஊர்லயும் ஒரு பிரசித்தம் உண்டு, அந்த சுவாமி சிவாலயத்துல தான் பிரசித்தமா இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்றோம், அது ஒரு சிவாலயம் தான். ஆனா அந்த சிவாலயத்துல அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாம சிவனை தரிசனம் பண்ணாம அந்த பிரதான மூர்த்தியை தரிசனம் பண்ணாலே பலன் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய பாகம்பரியால் கோவில்ல சிவபெருமானா இருக்கக்கூடிய வன்மீகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணா மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணோம்னு சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாரா, வர்றவா நம்ம பக்தர் வர்றார் அவருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சுவாமி சொல்றதை அம்பாள் கேட்டு இடது பாகத்தை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றதுனால அம்பாளுக்கு பாகம்பிரியாள்னு ஒரு பேர் உண்டு. இங்கே அவிர்பக்த நாயகி அப்படிங்கறது வடமொழி சொல். அதனால இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு, சுவாமியை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றா அம்பாள், அதனால பாகம்பிரியாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இங்கே. அந்த பேருக்கு இதுதான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து காரண ஆகம காமிக ஆகம முறைப்படி நம்முடைய சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மதிப்புக்குரிய டிஎஸ்கே மதுராந்திக ராட்சியார் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஐந்து கால பூஜைகள் இங்கே சிறப்பா நடந்து வருது. காலையில 6 மணிக்கு திருவனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை நடத்துவோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. திருப்பி 4 மணிக்கு கோவில் ரீ ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு சாயரட்சின்னு ஒரு பூஜை உண்டு. இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. இது இந்த கோவிலினுடைய வழக்க முறைகள்ல ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது.
1: தொடர்ந்து இது திருக்கோயிலின் கௌரவ கண்காணிப்பாளர் மற்றும் ஆலய கண்காணிப்பாளர், ஆலய எழுத்தர் ஆகியோரை நாம் சந்தித்த போது தமது அனுபவ கருத்துக்களை இவ்வாறாக பதிவு செய்தனர்.
2: என்னுடைய பெயர் வந்து சுந்தரராஜன். இந்த கோயிலுடைய ஆலய கௌரவ கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலில் பெண்கள் அதிகமாக முட்டை போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உப்பு முட்டை காணிக்கை செலுத்துறது 2வது காணிக்க. அடுத்து வாரம் சராசரி 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சிறப்பு கோயிலாக பல வந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை, மாவிளக்கு, வேப்பிலை அரைத்து கையில பூசுறது, இது மாதிரியான காணிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. நெல்லு குத்தைகள் இந்த கோயிலுக்கு தானே வந்து செலுத்துறது ஒரு அதிசயமான கோயிலா பார்க்கலாம். அடுத்து இங்கு கோழிகளை வளர்த்து அது வளர்ச்சி அடைஞ்சோடனே அதுல ஒரு கோழியை சேவலை பிரார்த்தனை கோழி சேவலை கொண்டாந்து விடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கால்களில் சிரமப்பட்டுட்டாங்கன்னா, விபத்துகள் ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதை உடனடியாக கொண்டு வந்து வெள்ளி காணிக்கையில் உண்டியல் செலுத்துறது, வயிற்று வழி சம்பந்தப்பட்டதுகளில் மாவளக்கு போடுறது 3வது விசேஷம். அந்த வேண்டுதல் நடந்து அவங்களுக்கு சக்சஸ், அதாவது வெற்றிகரமாக நல்ல நிலையை வந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே கொண்டாந்து செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயிலாக அந்த அம்பாள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்கிறது இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு அர்ச்சனை. இதில் இந்த கலியுகத்தில் கல்வெட்டு இல்லாத ஒரு கோயில்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த கோயிலாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான விளம்பரங்கள், யாகம் வளர்க்குறோம், அது வளர்க்குறோம், ஹோமம் வளர்க்குறோம், இங்கே பிரார்த்தனை இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே கோயிலில் யாழன் வெள்ளி தங்கி வழிபடுறதும் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி அவங்க என்ன வேண்டியிருக்காலும் அந்த காணிக்கை செலுத்துறது இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிராமத்தில் அதிக பாத யாத்திரை வர்ற கோயில் இந்த பாகம்பரியா கோயில். இதுவே இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு.
3: நான் அந்த திருக்கோயிலில் வந்து கண்காணிப்பாளராக பணியாற்றேன். என்னோட பேர் ஆர் செந்தில்குமார். ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது.
4: என்னுடைய பேரு எஸ் கண்ணன். சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தில் சரக ஆய்வராக பணிபுரிகிறேன். இத்திருக்கோயிலில் வந்து 5 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குது. இந்த பிரார்த்தனை ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு மேலே வந்து இரவு தங்கி காலையில் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்றாங்க.
1: இது மட்டுமா, திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமியின் அருள் கருணையினை பெற்று பயனடைந்த ஆன்மீக அன்பர்கள் கண்ணீர் மல்க அன்னையின் திருவருட்கருணையின் மகத்துவத்தை நம்மிடையே எடுத்துரைத்தனர்.
5: என் பேர் பேச்சி. நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைகள கை பிள்ளைகளா 3 பிள்ளையும் தூக்கிட்டு வந்து ஆத்தாவாசல சாமி மட்டும் முதல் போட்டா இதுதான் எனக்கு சாமி. அப்புறம் தான் எனக்கு பின்னாடி குலசாமி. என் பிள்ளையில 3 பிள்ளையும் நல்லா காப்பாத்தி கொடுத்து.
6: என் பேரு முத்துக்காளி. நான் இந்த மாதிரி இதே திருவட்டியூருக்கு பக்கத்து ஊரு தான். நான் எனக்கு வந்து இப்ப ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. அதை கூட எங்க அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம கூட எங்க அம்மா தீர்த்து வச்சுட்டா கேன்சர்.
1: அன்னையும் அத்தனுமான பாகம்பிரியால் உடனுரை வல்மீகநாதன் நம் உடலிடம் கொண்டவனாய் உள்ள போது நமக்கு என்ன குறை? அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத ஸ்ரீ வல்மீகநாதரின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலும்

0: திருக்கோவிலிருந்து விடைபெற்றோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உள்ளா, அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் காலை 8:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடலாக இருவர் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகு

நேரம் காலை 8:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடலாக இருவர் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சந்தியா ஜே கே குரலில் பாடல் இதோ.

மதுரதெண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் இனியவிலே திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவா இசையில் பாடல் இதோ நேயர்களே.

தமிழன் திரைப்படத்திலிருந்து எஸ் தமன் இசையில் சுசித்ரா குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

9 மணி, ஆகாஷ்வாணி. நவராத்திரி இசை விழா. இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எனத் தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, நாட்டை ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடை.

ni bamba zani bamba ri zangaman ka baba

அடுத்து கமலாம்பிகாயை. காம்போஜி ராகம், கண்டஜாதி அடத்தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் நவாவரண கிருதி.

நேரம் 9:29. நவராத்திரி இசை விழா. இதில் சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். தொடர்ந்து மாத்தங்கி, ராமப்ரியா ராகம், ரூபகத்தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருத்தி.

நிறைவாக பதா என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து ஜெய ஜெய துர்க்கே, துர்கா ராகம், ஆதித்தாளம், நாராயண தீர்த்த தரங்கம்.

நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை சவித்ரா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர் சிங்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலை 10 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். எத்தனை தடைகள் வந்தாலும் தான் ஓடும் போக்கினை நிறுத்தாமல் மாற்றுப்பாதையில் ஓடி இலக்கை அடையும் நதியைப் போல மனிதன் எத்தனை தடைகள் வந்தாலும் ஓடுவதை நிறுத்தாமல் மாற்று

0: மாற்று சிந்தனை மூலம் இலக்கை அடைய முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். சரி நேயர்களே, இப்ப நம்ம இணைந்திருக்கும் நிகழ்ச்சி என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆம் நேயர்களே, இந்த ஒரு மணி நேரமும் நாம் கேட்க போறது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில், ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில். பாடல் கேட்க தயாரா?
1: யார் சொல்?

0: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
1: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேரம் 10:07. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல். இதோ நேயர்களே,

காலை 10:13. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் உங்களுக்கும் எனக்கும் நாம் எல்லோருக்கும் பிடித்த இனிமையான மெட்டுகளோடு வலம் வந்து கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், பி. உன்னிகிருஷ்ணன் பல்லவி குரல்களில் பாடல். இதோ நேயர்களே,

நேரம் காலை 10:21:18 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், ஹரிஹரன் சுஜாதா மோகன் குரல்களில். பாடல் கேட்க தயாரான நேயர்களே,

0: முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்க.

0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் காலை 10:37. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிமையான மென்மையான பாடல்களுடன் வளம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். தரும் அடுத்த பாடல் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கார்த்திக், கோபிகா பூர்ணிமா குரல்களில் பாடல் கேட்க தயாரான நேயர்களே,

நேரம் காலை 10:43. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 kHz. இனிமையான காலை பொழுதில் இனிமையான பாடல்களோடு இதயத்திற்கு இதம் சேர்த்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். அடுத்ததாக வருகிறது வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் கே ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்க தயாரானீர்களே?

0: ஸ்ரீனிவாஸ் கே எஸ் சித்ரா ஸ்ரீராம் ஆகியோரின் குரல்களில் பாடல் ஒலிக்க வருகிறது நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:49. பாடல் இதோ நேயர்களே.
1: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக் குளி குளிக்க

நேரம் காலை 10:54. நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருகிறது சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் முற்பகல் 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். காலை பொழுதுக்கும் மதிய வேளைக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு மணி நேரமும் நேயர்களாகிய உங்களுக்காக மென்மையான பாடல்களோடு வலம் வர காத்திருக்கிறது மதுரத் தென்றல். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் மனோ கே.எஸ். சித்ரா குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.

பெட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் முற்பகல் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் காற்றின் வழியே தென்றலாய் மிதந்து வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1000 பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து வி எஸ்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இதமான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். அதன் வரிசையில் வருகிறது அடுத்த பாடல், நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், கங்கை அமரன், கே எஸ் சித்ரா குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:18.

ஆனந்தராகம் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் முற்பகல் 11:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். அடுத்த பாடலாக வருகிறது ஒரு ஓடை நதியாகிறது படத்திலிருந்து இளையராஜா இசையில் கிருஷ்ணச்சந்திரன் பி எஸ் சசிரேகா குரல்களில் பாடல். இதோ நேயர்களே,

0: குடிக்க போறியா?
1: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. டேய்,
0: என்ன சார் ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன். நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
0: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
0: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: நேரம் முற்பகல் 11:33. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.

நேரம் முற்பகல் 11:38. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் வரும் அடுத்த பாடல் நிறமாறாத பூக்கள் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்களில் பாடல். இதோ நேயர்களே.

0: டார்லிங் திரைப்படத்தில் இருந்து சங்கர் கணேஷ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: வணக்கம், நான் ஆதர் பேசுறேன்.
2: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
1: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில் கேளுங்கள். வாழ்த்துக்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் முற்பகல் 11:48. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றின் வழியே மேகங்களை பிளந்து தென்றலில் மிதந்து உங்கள் இல்லங்களின் வானொலியில் இசைத்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். அடுத்த பாடலாக வருகிறது நானும் ஒரு தொழிலாளி படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் பாடலி தோணையர்களே.

இளம் பெண்ணே அம்மம்மா துடிப்பெண்ணே அடிக்கண்ணே இளம் பெண்ணே அம்மம்மா துடிப்பெண்ணே துடிப்பெண்ணே

0: வானம் பாடி திரைப்படத்திலிருந்து பப்பி லஹரி மற்றும் சங்கர் கணேஷ் ஆகியோரின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என் பைக்ல கொடகொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
3: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
4: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது. யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
5: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
4: எக்ஸாக்ட்லி. E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச்ட், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
6: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
4: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
6: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only கான்ஃபிடன்ஸ்.
4: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
7: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 12:10 இசை மேடை. இதில் சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களின் வாய்ப்பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை, சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 என்னு

0: வழி. இதில் முதலாவதாக கலாமின் பார்வையில் பெண்கள் உரை வழங்குபவர் ரீட்டா அல்ஜின் மேரி அவர்கள். தொடர்ந்து பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி உரை வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சியினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 குறளமுதம் 416 தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் முதலாவதாக இயற்கை வழி வேளாண்மை குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் கும்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள். தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். இதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ. இதில் ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடகமலர் நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இனி தொடர்வது 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Canada's Minister of International Trade, Maninder Sidhu, has said that trade talks between India and Canada are gaining momentum and negotiations on the Comprehensive Economic Partnership Agreement, CEPA, are expected to conclude this year. Mr. Sidhu, who arrived in Mumbai yesterday, said the progress towards concluding the agreement would take bilateral relations to new heights and further strengthen the economic partnership between the two countries. Leading a 300-member trade delegation to India, Mr. Sidhu said the CEPA could help more than double bilateral trade from the current $30 billion to $70 billion by 2030. Meanwhile, Union Minister for Commerce and Industry Piyush Goyal has said India and Canada were embarking on a promising new chapter in their relationship. External Affairs Minister S. Jaishankar has called for the urgent reform of multilateral institutions to better reflect the changing global order. Speaking at the Raisina Dialogues Middle East edition in Abu Dhabi, he said that stronger cooperation among smaller groups of countries, or mini-lateralism, can effectively support this process. During his 3-day official visit to the UAE, Dr. Jaishankar held a bilateral meeting with UAE Deputy Prime Minister and Foreign Minister Sheikh Abdullah bin Zayed Al Nahyan. The two leaders reviewed bilateral ties and exchanged views on regional and global issues within the framework of their comprehensive strategic partnership. Union Minister for Finance and Corporate Affairs Nirmala Sitharaman arrived in Bangkok today to attend the annual meetings of the International Monetary Fund and the World Bank. She will participate in the G20 and G7 finance ministers and central bank governors meetings. She is also scheduled to hold bilateral meetings with many countries and organizations in Bangkok. In Punjab, a month call has been given in protest against the broad daylight murder of anti-drug

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக நீ பக்தி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜெயமனோகரி ராகம், ரூபக தாளம்.

0: இதுவரை சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: இனி தொடர்வது 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 2014ஆம் ஆண்டு 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தளவாட உற்பத்தியில் 90% சுயசார்பினை எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது பாதுகாப்பு படையினர் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

0: ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கான ஊதியம் பெறுவதற்கு நெறிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸ் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஊழியர்களின் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். வேளாண் துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பெண் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பெண் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக ட்ரோன் சகோதரிகள் திட்டம் போன்றவற்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக பாங்காக் சென்றடைந்தார். சுவர்ணபூமி விமான நிலையத்தில் தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் நிதியமைச்சரை வரவேற்றார். உலக வங்கி மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் G20 மற்றும் G7 நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அபுதாபி சென்றுள்ள அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலக அளவில் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. கட்டுமானத்துறையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரேரா.
2: கட்டுமானத்துறையின் வளர்ச்சிக்கும் அதனை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் வகையில் இந்த ரேரா சட்டம் கடந்த 2016 ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வீடுகள் வாங்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது திட்டங்களை இதற்கான ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த பின்னரே அதற்கான விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த சட்டம் உதவி பெறுகிறது. வீடுகளை வாங்குவோருக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த சட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று கூறுகிறார் டெல்லியைச் சேர்ந்த அனில் திவாரி. கட்டுமான நிறுவனங்கள் தங்களது வீடு கட்டும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டம் கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்குபவர்களுக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. கட்டுமானத்துறையில் நீண்டகாலமாக நிலவி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலம் கட்டுமான நிறுவனங்களும் நுகர்வோர்களும் பயனடைந்து வருகின்றனர்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனா்.

இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று கனடா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு மணிந்தர் சித்து கூறினார். வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் நரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தானில் தனியார் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெஷாவர் நகரில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்க

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் தேஷ்வால், நிகில் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கசகஸ்தானின் அஸ்தானாவில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-23, 21-16 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் சிடாப்ரான் கிளிபைன்சன்னை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ், ஆஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர், கடலூர் பகுதிகளில் அலைகளின் வேகம் இன்று மாலை 4 மணி வரை 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம், கடலோர பகுதிகளில் 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். சென்னை வானொலி பாடற்குழுவினர் பாடியுள்ள பாடல், குகன் இயற்றிய பாடல்.

0: இலக்கியம் பேசுவோம்.
1: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
2: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
3: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
4: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
5: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
6: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
7: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோ ஹஜில் ஒவ்வொரு வெள்ளியன்று முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. வெள்ளியன்று கேட்போம், முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மெல்லிசை பாடல்களில் அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்றிய பாடலை கேட்க உள்ளோம். ஆர். செல்வராஜ் இசையமைப்பில் பாடியவர்கள் எஸ். லதா, எஸ். மாலதி ஆகியோர்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
7: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
1: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
8: நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் தூள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இன்று இரவு 8:30 நலமாய் வாழ, இதில் ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் பகுதி 3. நேர்முகத்தில் பங்கேற்கின்றார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். இன்று இரவு 9:30 நாடகமலர், இதில் நம்பிகை சிறக். இன்று இரவு 9:30 நாடகமலர், இதில் நம்பிக்கை சிறகு.

நாடகம் இடம்பெறும். எழுதியவர் மதுரை முரளி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படிப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எமது நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: டிராபிக் சிக்னல் வரப்போகுதுப்பா, பேமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: இனி வருவது 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi inaugurated and dedicated to the nation 5 major development projects worth around 3,350 crore rupees in Ladakh today through video conferencing. The projects aim to strengthen connectivity, improve energy infrastructure, conserve cultural heritage and enhance water security in the region. We now go over live to listen to the Prime Minister's address.
5: उनकी मेहनत और पारंपरिक हुनर से जुड़ी पश्मीना की पहचान को और मजबूत किया जा रहा है। लद्दाख में अब ऊंचाई वाले क्षेत्रों में फूलों की व्यावसायिक खेती को भी बढ़ावा दिया जा रहा है। साथियों, लद्दाख की सांस्कृतिक विरासत हमारे देश की अनमोल धरोहर है। यहां के प्राचीन मठ, बौद्ध परंपराएं और यहां के उत्सव इन्हें संजोना और अगली पीढ़ी के लिए सुरक्षित करना हमारा सामूहिक दायित्व है।
4: The newly inaugurated projects includes new passenger terminal building at Kushok Bakula Rinpoche Airport, Leh, built at a cost of 640 crore rupees. The modern terminal is spread over 23,800 square meters and is designed to handle 35 lakh passengers annually. The Prime Minister also dedicated to the nation the 298-kilometer-long Nimmu Padum Darcha Road, constructed by the Border Roads Organization, connecting Nimmu in Leh with Darcha in Himachal Pradesh through the remote Zanskar Valley. The road provides an alternative connectivity corridor to Ladakh, supplementing the Srinagar Leh and Manali Leh highways. Mr. Modi also inaugurated the 9-megawatt Hanu small hydroelectric project and the 66-kilovolt double-circuit Da-Hanu-Khaltsi transmission line. Canada's Minister of International Trade, Maninder Sidhu, has said trade talks between India and Canada are gaining momentum and negotiations on the Comprehensive Economic Partnership Agreement, CEPA, are expected to conclude this year. Mr. Sidhu, who arrived in Mumbai yesterday, said the progress towards concluding the agreement would take bilateral relations to new heights and further strengthen the economic partnership between the two countries. Union Minister for Finance and Corporate Affairs Nirmala Sitharaman arrived in Bangkok today to attend the annual meetings of the International Monetary Fund and the World Bank. She will participate in the G20 and G7 Finance Ministers and Central Bank Governors meetings. She is also scheduled to hold bilateral meetings with many countries and organizations in Bangkok. In Punjab, a month call has been given to protest against the broad daylight murder of anti-drug activist

0: என்னுயிர் தோழி. வாழ்க்கையின் மிகவும் கடினமான கட்டம் உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத போது அல்ல, நீங்களே உங்களை புரிந்து கொள்ளாத போதுதான். உங்கள் நேரத்தின் உண்மையான மதிப்பை உணரும் போது பிறரை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தியிருப்பீர்கள். எல்லோரையும் எல்லாவற்றையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சிலரையும் சில விஷயங்களையும் அப்படியே ஒதுக்கிக் கொள்வது நல்லது. உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கும் என்ற பயத்தை எப்போது விடுகின்றீர்களோ அப்போதுதான் நீங்கள் உண்மையாகவே வாழத் தொடங்குகிறீர்கள். இந்த அருமையான சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோமா? இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம்பெறுவது கலாமின் பார்வையில் பெண்கள். உரை வழங்குபவர் ரீடா ஆல்ஃபின் மேரி அவர்கள். அடுத்து பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி உரை கேட்கலாம். வழங்குகிறார் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். முதலாவதாக கலாமின் பார்வையில் பெண்கள் உரை கேட்கலாம். வழங்குகிறார் ரீடா ஆல்ஃபின் மேரி அவர்கள்.
1: இன்னுயிர் தந்தமை ஈன்று வளர்த்து அருள் ஈந்ததும் இந்நாடே, எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே, அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே, அவர் மங்கையராய் அவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே, அவர் தங்க மதலைகள் ஈன்று அமுதூட்டித் தழுவியதும் இந்நாடே என பெண்ணின் பெருமையை பற்றி புரட்சி கவிஞன் பாரதி பாடியுள்ளார். பெண்களை இறைவனின் படைப்பின் உன்னதமாக போற்றுகின்றனர். மற்றவர்களின் நலனிலேயே அக்கறையாய் இருப்பவர்கள் பெண்கள். குழந்தை தொடங்கி சகோதரி, மனைவி, தாய் என பல பரிணாமங்களாக பெண்கள் திகழ்கின்றனர். பெண்களின் முன்னேற்றத்தை பொறுத்தே நாட்டின் முன்னேற்றமும் அமைகிறது என்பது ஆன்றோர் வாக்கு. பண்டைய காலத்தில் பெண்ணடிமை மற்றும் பெண் சிசுக்கொலை போன்ற பெண்களுக்கு எதிரான சமூக குற்றங்கள் அதிகமாகவே இருந்தது. பெண்களை கடவுளாக பார்க்கும் நம் நாட்டில்தான் வரதட்சணை, பாலியல் கொடுமை, குடும்ப வன்முறை போன்ற ஒழிக்கப்பட வேண்டிய நோய்களும் ஒட்டிக்கொண்டிருந்தன. இத்தகைய பாதிப்புகளிலிருந்து மகளிரை மீட்கவும் சம உரிமைகளை ஆண்களுக்கு நிகராக அவர்கள் பெறவும் அண்மை நூற்றாண்டுகளில் பல சீர்திருத்தவாதிகள் போராடி வந்துள்ளனர். அவர்களில் ஐயா அப்துல் கலாம் பங்களிப்பும் போற்றுதற்குரியது. இன்னும் சாதனை பெண்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றனர். அதற்கு வழிகாட்டிய

கொடுத்த சிந்தனையாளர் அப்துல் கலாம் அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு முழு மனதாய் உழைத்தவர் என்பதை எனக்கு தெரிந்த உதாரணங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாரத தாயின் தவ புதல்வர்களில் ஒருவரான டாக்டர் அப்துல் கலாம் மதம், அரசியல் மற்றும் மாறுபட்ட சித்தாந்தங்களை கடந்து மக்களின் மனங்களில் நீங்கா இடம்பெற்றவர். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படுபவர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் தீவில் நடுத்தர தமிழ் குடும்பத்தில் ஜைனுல்லாபுதீன் ஆஷியம்மாள் என்னும் தம்பதிக்கு மகனாய் பிறந்தவர். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, ராமானுஜன் விருது, சட்டங்களின் டாக்டர் போன்ற உயரிய விருதுகளுக்கு சொந்தக்காரர். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களை அரிய பொக்கிஷங்களாக இவ்வுலகிற்கு விட்டு சென்றவர். இத்தனை சிறப்புமிக்க மனிதர் தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய ஆற்றல் தன்னுடைய அன்னை என்று அரங்கமே அதிர கூறினார். அவருடைய வாழ்க்கையில் வரமாய் கிடைத்த அன்னைக்கு அவருடைய அக்னி சிறகுகளை அர்ப்பணித்திருப்பார். கடல் அலைகள், பொன் மணல், புனித யாத்ரீகர்களின் நம்பிக்கை, ராமேஸ்வரம் பள்ளி வாசல் தெரு, இவையெல்லாம் ஒன்று கலந்த உருவம் நீ என் அன்னையே. அன்னையின் மூலம் அன்றே உணர்ந்தார் வளமான எதிர்காலம் அமைய பெண்கள் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று. இந்திய தேசம் பெண்களை மதிக்கும் உன்னத பாரம்பரியத்தை கொண்டுள்ளது கண்டு அகமகிழ்ந்து அதனை அனைவருக்கும் பறைசாற்றியவர் அப்துல் கலாம் அவர்கள். பெண்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை அவ்வப்போது உரைத்து கொண்டிருந்தவர் என்பதற்கு உதாரணமாக அவர் ஒரு கல்லூரியிலே உரையாற்றிய போது கூறிய வார்த்தைகள், நமது தேசத்தின் வளர்ச்சி என்பது தனிநபர் வளர்ச்சியில் தலைத்து கிராம வளர்ச்சியாக கிளைவிட்டு மாநில வளர்ச்சியாக மலர வேண்டும். மகளிருக்கு அதிகாரம் கொடுத்தால் மட்டுமே நாடு விரைவில் வளர்ச்சியுறும். பெண்கள் எப்பொழுதுமே என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் தளராது நிர்ணயித்த குறிக்கோளை அடைய பாடுபட வேண்டும். பிரச்சனைகளை தோற்கடித்து முன்னேற மனதில் நேர்மையும் நல்லொழுக்கமும் வேண்டும். அதனால் நாட்டின் சீர்முறை சீரே உயர்ந்து உலகில் உச்சகட்ட அமைதி உய்யும் என்று பெண்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியவர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் பெண்களுக்கு முன்மாதிரியாக இசை மேதை சுப்புலட்சுமி, மரம் நடுவதையே தனது லட்சியமாக கொண்ட கென்யாவை சேர்ந்த வங்காரி மத்தாய், அறிவியல் துறைகளில் சாதனை புரிந்து நோபல் பரிசு பெற்ற மேடம் கியூரி ஆகியோரை தனது உரையில் சுட்டி காட்டி, இவர்களை நல் மாதிரிகளாக கொண்டால் பெண்கள் பெரிய காரியங்களை செய்ய பெரிதும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் மன்னனாக, சாதாரண ஜனங்களின் குடியரசு தலைவராக திகழ்ந்த அவர் தாய் நாட்டையும் தன்னிகரில்லா மகளிரையும் தன் இரு கண்களாய் கருதியவர். தேசத்தையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவதில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்பதை ஆணித்தரமாய் தரணிக்கு உரைத்தவர். ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கலாம் அவர்கள், பெண்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரதட்சணை மற்றும் பெண் சிசு கொலை என்றும், அதனை அறவே ஒழிக்க ஆண்கள் முன்வர வேண்டும், அவரவர் தன்னுடைய வீடுகளில் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அரங்கமே அதிர அறைகூவல் விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் குடியரசுத் தலைவராக ஆற்றிய தனது முதல் உரையிலேயே, பெண்கள் அதிகாரம் பெற்றால் ஸ்திரத்தன்மையுடன் கூடிய சமூகம் உறுதி செய்யப்படும் என்று உரக்க சொன்னவர் கலாம் அவர்கள். பெண்களின் முன்னேற்றம் என்பது அவர்களை மேம்படுத்தும் ஒரு செயல்முறையாகும். இது அரசியல் கட்டமைப்புகள் மற்றும் முறையான முடிவெடுப்பதில் பங்கேற்பதற்கும் வருமானத்தை பெறுவதற்குமான திறனுக்கும் வலுவான முக்கியத்துவம் அளிக்கிறது. இதனை அடைவதற்கு பெண் கல்வி மிகவும் அவசியம் என்பதை அப்துல் கலாம் அவர்கள் உறுதியாய் நம்பினார். அதனால்தான் மாணவிகளிடையே பேசிய நிகழ்ச்சி ஒன்றில், பெண்கள் வாழ்வில் சாதனைகள் புரிய வேண்டுமென்றால் அவர்கள் 20 வயதிற்குள் தங்களுடைய லட்சியங்களை நிர்ணயித்து கொண்டு அறிவு திறனை அதற்கேற்றாற்போல் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். கல்லூரி, பள்ளி என்பது நல்ல வழிகாட்டுதல்களையும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களையும் மாணவிகளுக்கு கற்றுத்தரும் இடமாகவும் விளங்க வேண்டும் என்று விரும்பினார். கல்வி மூலம் பெண்களின் நிலையை உயர்த்துவது, விழிப்புணர்வு

மற்றும் பயிற்சி ஆகியவை பெண்களின் முன்னேற்றத்திற்கான ஆணிவேர்கள் என்று கூறியவர் அப்துல் கலாம் அவர்கள். நொடியும் மணித்துளியும் நாளும் கடந்து கொண்டே இருக்கும், அதனை நினைத்தாலும் நிறுத்த முடியாது. எனவே சாதனை பெண்கள் சரித்திரம் படைக்க காலம் தாழ்த்தாது, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டவர்களாக தனது லட்சிய பாதையில் பாரதியின் வரிகளோடு பயணிக்க வேண்டும் என்று கூறிய பண்பாளர் ஐயா அப்துல் கலாம். பெண்கள் சாதனை படைக்கும் போதும் வெற்றி பெறும் போதும் உடனிருந்து ஊக்கமளித்தவர் அப்துல் கலாம். அதற்கு உதாரணம் புது தில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் கிராம சபை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பொறுப்பான குடிமக்கள் குறிப்பாக பெண்கள் தேசத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள். அவர்களின் உயர்வான எண்ணங்கள், வேலை செய்யும் முறை நல்ல குடும்பத்தையும் அதனால் நல்ல சமூகத்தையும் அதன் விளைவாக தேசத்தின் விரைவான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். எனவே பெண்கள் ஆர்வமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றும், அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும், கிடைக்கின்ற வாய்ப்புகளை செவ்வனே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய உரைகளில் தெளிவாய் கூறுவார். அதற்கு உதாரணமாக அப்துல் கலாம் அவர்கள் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய போது அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடுவது வழக்கம். அவ்வாறு கலந்துரையாடிய போது மாணவி ஒருவர் அப்துல் கலாமை நோக்கி ஆவலாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அது என்னவெனில், ஐயா, நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும், பெண்கள் ஆளுமை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களால் உறுதியாக கூற முடியுமா, எங்களிடையே, அதாவது இந்த மாணவிகளிடையே, உங்களை போன்ற ஒரு குடியரசுத் தலைவராவது உருவாகுவார்களா என்று? அதற்கு சிரித்து கொண்டே கலாம் அவர்கள் கூறிய பதிலானது, முதலில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற முயலுங்கள். அதனை அடைந்துவிட்டால் நிச்சயமாக உயர் பதவிகளில் பெண்கள் அரியணை ஏறுவர் என்று கூறினார். கலாமின் கனவு எதிர்பார்ப்பு இன்றைய காலகட்டத்தில் நனவாகியுள்ளது. எனவேதான் அவர் கூறினார், கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது என்று. இதனை பல பெண்கள் இன்று நிறைவேற்றி காட்டியுள்ளனர். வாய்ப்புகள் வரும்போது அதனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் அனைவருக்கும் அடிக்கடி சுட்டி காட்டுவது அவருடைய ஏழ்மை மற்றும் எளிய வாழ்க்கை முறையை தான். ஆனால் அவருடைய மனதில் ஆழமாக பதித்து வைத்திருந்த சொற்கள் இவை. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது நம் கையில் உள்ளது. எனவே பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த வரிகளை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். உயரிய குறிக்கோளும் கடின உழைப்பும் இருக்கும் வரை நம்மை எந்த சக்திகளும் தடுக்க இயலாது. பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிப்பார்கள் என்று நம்பியவர் கலாம். ஏனெனில் அவருடைய வாழ்வு ஏற்றம் பெற உறுதுணையாயிருந்தவர் அவரோடு உடன் பிறந்த தமக்கை ஜோஹரா அவர்கள். படிக்க பணமில்லாமல் படிப்பு பாதியிலே நின்று விடுமோ என்று நிலை குலைந்த கலாமின் அல்லல்களை, அணிகலன்களை அடமானம் வைத்து ஆளாக்கியவர் அவரின் அன்பு சகோதரி. அன்று என் சகோதரி என்னை நம்பாமல் இருந்திருந்தால் இன்று அப்துல் கலாம் என்ற சாதனையாளன் காணாமல் போயிருப்பான் என்றும், உற்ற நேரத்தில் உறுதியான முடிவினை எடுத்தது நான் அல்ல என் சகோதரியே என்று பெண்களின் முடிவெடுக்கும் திறனை முற்றிலும் நம்பியவர் அப்துல் கலாம். எனவே அவர் அடிக்கடி, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் நிச்சயமாக இருப்பார் என்று கூறுவார். அவருடைய வாழ்வின் வெற்றி பாதைக்கு வித்திட்டவர்களாக அவருடைய அன்னையையும் சகோதரியையும் சுட்டிக்காட்டுவார். அவருடைய வாழ்க்கை அனுபவமே அவர் பெண்களை மதிப்பவராகவும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிப்பவராகவும் அவரை மாற்றியது. அதனால்தான் ஒரு நாடு அதன் பெண் மக்கள் அதிகாரம் பெற்றால் மட்டுமே அதிகாரம் பெறும் என்றும், ஒரு நாட்டில் பெண்கள் அனுபவிக்கும் மரியாதையே அந்த நாடு எவ்வளவு வளர்ச்சியடைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டும் என்பதை உய்த்துணர்ந்த உன்னத மனிதர் அவர். அவர் ஆற்றிய உரைகளிலெல்லாம் ஒரு கருத்தை ஆழமாக பதிவிட்டு செல்வார். அது என்னவென்றால், ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வளமான அமைதியான நாட்டை விரும்பினால் அவர்கள் குறைந்தது அவர்களை சார்ந்த 100 பெண்களுக்கு கல்வி வாய்ப்பையும் அதிகாரத்தையும் அளிக்க உறுதி கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் கலாம் கண்ட கனவான இந்தியா வல்லரசு என்பது நிச்சயமாக

0: நனவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாரோர் பலருள் சீரோர் சிலரே, சீரோர் சிலரில் சீலரிவரே என்ற வாக்கிற்கு சொந்தக்காரர் ஏவுகணை நாயகன், ஏழையாய் பிறந்தவன், களத்தில் சிறந்தவன், விண்கலத்தின் நாயகன், குடியரசை ஆண்டவன், எளிமையாய் வாழ்ந்தவன், தமிழுக்கு பெருமை சேர்த்தவன், இளையோர் நெஞ்சில் இரவாமல் வாழ்பவன், மதங்களை மனிதத்தால் வென்றவன், ராமேஸ்வரம் தந்த மாமேதை, இந்நாட்டின் உயிராம் மானந்தனை போரில் துகிலுரிய விரோத நாடுகள் நினைக்கையில் கிருஷ்ணனாய் ஏவுகணைகள் தந்து தாய்நாட்டின் சேவைக்கு தன் அனைத்தையும் ஈந்து நல்லிணக்கமும் நற்சிந்தனையுமே கொள்கையென கொண்டு உயர் பதவியில் இருந்திட்டாலும் எளிமையை தவமாய்க் கொண்டவரே, இறுதி நொடிவரை இளையோரை இட்டு சென்றவரே, அக்னி சிறகுகளை அனைவருக்கும் ஈந்தவரே, அன்னாரை காலன் வென்று மீளா ஓய்விற்கு அழைத்து கொண்ட தினமின்று சிந்தும் கண்ணீரால் அல்ல, காணும் கனவுகளால் பாரதத்தை கட்டமைக்க கட்டளையிட்டவன், கண்ட கனவினை எட்டும் வரை எட்டா தூரம் பயணித்த அவரின் பாத சுவட்டை பின்பற்றும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடன் பயணிக்கும் ஒவ்வொரு பெண்களின், அது நம்முடைய அன்னையாக, சகோதரியாக, தோழியாக, மனைவியாக, உடன் பணிபுரியும் சகாக்களாக யாராக இருந்தாலும் அவர்களின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருப்பேன் என்று உறுதியேற்பதே அன்னாரின் ஆன்மா ஆண்டவனில் சங்கமிக்க சமர்ப்பிக்கும் மெய்யான அஞ்சலியாகும். பெண்களே, வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். அது ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், சாதியுங்கள். அது ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். அது ஒரு அழகிய பயணம், நடத்தி முடியுங்கள். அடக்குமுறையினை உடைத்து எரிந்து அடிமை வாழ்வின் சங்கிலி அறுத்து அறிவியல் உலகின் சாதனை பெண்ணாய் உலகம் உனைக்கான பெண்ணே, நீயும் துணிந்து எழுந்து வா என்ற அப்துல் கலாமின் அழைப்பினை நினைவூட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கலாமின் பார்வையில் பெண்கள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ரீடா ஆல்ஃபின் மேரி அவர்கள்.

0: நவராத்திரி விழா உரை வழங்குகிறார் விமலா சுப்பிரமணியன் அவர்கள்.
1: வணக்கம். நவராத்திரி என்பது புரட்டாசி மாதம் வருவது நாம் விமர்சையாக கொண்டாடுகிறோம். பொதுவாக தமிழ் மாதங்களிலே சித்திரை புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்களும் யமனுடைய இரண்டு கோரை பற்கள் என்று சொல்லப்படும். அந்த இரண்டு பருவ காலங்களில் பல நோய்களால் பலரும் அவதிப்படுகின்றார்கள். அப்படி உடலை பற்றி துன்புறுத்தக்கூடிய அந்த நோய்களிலிருந்து நீங்குவதும் பொருட்டாக நவராத்திரிகள் சிறப்பாக, அதாவது ஒரு ஆண்டுக்கு 4 நவராத்திரிகள்

இருந்தாலும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த நவராத்திரி மட்டுமே கொலு வைத்து வழிபடக்கூடியதாக இருக்கிறது. கொலுவிலே பொம்மைகளை எல்லாம் அடுக்கி வைத்து இந்த சக்தி வழிபாட்டை நாம் செய்து வருகின்றோம். அம்பாள் சக்தி ரூபமாக எங்கும் வியாபித்து இருக்கிறாள் என்பதே இந்த கொலுவோட தாத்பரியம். பிரபஞ்சத்தில் உள்ள சராச்சரமான, அதாவது அசையும் அசையா பொருட்கள் எல்லாத்தையும் இந்த கொலுவில் பார்க்கலாம். இந்த கொலுவை பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன எண்ணம் வரணும் அப்படின்னா, சக்தியாகிய அம்பாள் இயக்கினால் நாம் இயங்கக்கூடிய சக்தி பெறுகின்றோம், இல்லைன்னா நாமளும் வெறும் பொம்மைகள் தான் என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது. இந்த நவராத்திரியில் தெய்வத்தையும் வழிபடுறோம், முக்கியமாக குருவை, நமக்கு வழிகாட்டிய குருவை வழிபடுகின்றோம். குருவுக்கு சிறந்த தட்சணைகள் எல்லாம் வைத்து அவர்கள் நமக்கு மந்திர உபதேசம் செய்ததாலும் நமக்கு கல்வி புகட்டியதனாலும் அவங்களே ஒரு மரியாதையோட போய் பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நாம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாவற்றையுமே வைத்து வழிபடுகின்றோம். அதன் பின்பாக இந்த நவராத்திரியில பார்த்தோம்னா, இந்த 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், பால பருவத்தில் இருக்கக்கூடியவங்களையும், அடுத்து அந்த ருதுவான நிலையில இருக்கக்கூடிய கன்னி பெண்களையும், அடுத்து சுமங்கலி பெண்கள், அவங்க தான் சுகாசினிகள்னு சொல்லப்படுவாங்க, அவங்க எல்லாருமே அம்பாளோட வடிவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால பெண்களுக்காக பெண்களே செய்யக்கூடிய ஒரு அருமையான விழாவாக இந்த நவராத்திரி விழா அமைகிறது. இதுல ஜாதி மதம், ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன், படித்தவன் படிக்காதவன் என்ற எந்த பேதமும் இல்லாமல் எல்லாரும் மகிழ்ச்சியாக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்டிகையாக இந்த நவராத்திரி பண்டிகை நடக்கிறது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை பூரா நல்ல முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு நல்ல பரிசு பொருட்களை எல்லாம் வழங்குகின்ற, சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு விருந்தோம்பலாகவே இந்த நவராத்திரி நடைபெறுகிறது என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். அடுத்து நாம் எப்படி இந்த இப்போ எல்லாரோட ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறதுனால, பாவன மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாய நமகங்கிற மந்திரத்தின்படி நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில், இப்போ யார் வடிவத்தில் அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவான்லாம் தெரியாது, அதனால் யார் வந்தாலும் அவங்கள அம்பாளாகவே நினைத்து வழிபட்டு அவங்களுக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்து, அதாவது மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுக்கலாம், வளையல் கொடுக்கலாம், சீப்பு கண்ணாடி பொட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு, தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு, தலைக்கு சூடிக்கொள்வதற்கு பூவு, அப்புறம் மருதாணி இதெல்லாம் கொடுத்துட்டு, வசதி இருக்கிறவங்க ரவிக்கை துணி கொடுக்கலாம், இன்னும் விருப்பம் இருப்பவர்கள் புடவை போன்ற, அதாவது வஸ்திரத்தை எல்லாம் வச்சு கொடுக்கறது நமக்கு சிறந்த பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக அம்பாளை வந்து நம்ம அழகாக அம்பாளுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணுவோம். சஹஸ்ரநாமம் பண்ணுறவங்க, திரிசதினா 300 நாமங்கள் அது பண்ணுறவங்க, சஹஸ்ரநாமம்னா 1000, அப்புறம் அஷ்டோத்திரனா 108, இப்படி பல நாமங்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க பலரும். அப்படி அர்ச்சனை பண்ணும்போது நமக நமகன்னு ஒவ்வொரு மந்திரமும் முடியும், அதை சொல்லி நம்ம பூவை போடுறோம் இல்லையா, அப்போ நம்மகிட்ட என்ன பாவனை இருக்கணும்னா, நம்மளுடைய இருதய மலரை அம்பாள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாவனை இருக்கணும். அப்போ இந்த இதில் என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, அந்த பூ வந்து நம் சார்பாக அம்பாளை நமஸ்கரிக்கின்றது அப்படிங்கிற ஒரு தாத்பரியமும் இதில் இருக்குது. அப்போ நாம் அர்ச்சிக்கிற எல்லா பூக்களும் நம் பொருட்டு அன்னையை நமஸ்கரிக்கின்றது என்பதையும் நாம் பார்க்குறோம். சரி, அடுத்து இந்த 9 நாட்களில் அம்பாளுக்கு உகந்த, அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கே கொலு வைக்கிறவங்க எல்லாம் அடிக்கிறணும், கலசத்தை மட்டும்தான் அடுத்த நாள்லேருந்து வைக்கணும். அதனால் முதல் நாளே கொலுவுக்கு உண்டான பொம்மையெல்லாம் அடிக்க முடிச்சுன்னு வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியிருக்கணும், மங்களமாக வீட்டை அலங்கரிச்சிருக்கணும், வாசலில் அழகாக 9 நாளும் 9 விதமான கோலங்கள், அதில் கண்டிப்பாக அந்த செம்மண்ணை சொல்லுவோம், அந்த காவி இட்டு கோலம் போட்டால் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதன் பின்பாக அழகழகாக அலங்காரம் பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பாளை அலங்கரிக்கலாம். 9 வகையான பூக்களால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ மாலை, அப்புறம் 9 வகையான இலைகளால் உண்டான மாலைகள் சாத்தலாம். பட்சணங்கள் அவளுக்கு எல்லாத்தையும் அருளித்தந்து அவளுக்கு நம்ம எல்லா பட்சணங்களையும் செய்து நிவேதிக்கலாம். வகை வகையாக மத்தியானம் சித்ரானங்கள்னு சொல்லக்கூடிய பிரசாதங்களை போடலாம். அதுக்கடுத்தபடியாக 9 ராகங்களில் பாடணும் அம்பாளுக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராகத்தில் பாடினா அந்த இசையை ஏற்றுக்கொண்டு அம்பாள் நமக்கு அனுகிரகம் செய்வாள். அப்புறம் 9 வகையான தானங்களை தான் நம்ம பரிசு பொருள்னு சொன்னோம் இல்லையா, அதான் தானம் அப்படின்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கும், அதெல்லாம் கொடுத்து எல்லோரையும் நாம் சந்தோஷமாக பேணிக்கொள்ளலாம், எல்லாரையும் அம்பாளாக நடிச்சு. இதில் அந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படிங்கிறதுல துவங்கி அன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து துவங்குறோம். 1வது நாள்னு பிரதமை திதியில்
பஞ்சமி திதி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த திதி. அன்னைக்கு

அம்பாளை நல்லா வழிபட்டு அவளுக்கு உகந்த பிரசாதங்கள்லாம் போட்டு பூஜை பண்ணலாம். அப்புறம் எட்டாவது நாள் அஷ்டமி, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நவமி, நமக்கு தெரியும் அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை. விஜயதசமி தான் நம்ம இதை முடிக்கிற நாள். அன்னைக்கு நம்ம ரொம்ப அவ்வளோ அதாவது முதல் நாள் வந்து எல்லாத்தையும் ஏடு அடுக்கியிருப்போம், மறுநாள் ஏடு பிரித்து படிக்கணும், பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கணும்னு அன்றைக்கி சேர்ப்பாங்க, வித்யாரம்பம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு நல்ல காரியம்னாலும் விஜயதசமி அன்னைக்கு துவங்கினா கண்டிப்பாக ஜெயம்தான், நமக்கு அதில் வெற்றி தான். அதனால் நல்ல விஷயங்களையெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு துவங்குவாங்க. அதுபோல் அம்பாளுக்கு உகந்த நூல்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் தினசரி. அப்படி படிக்கும்போது நமக்கு நிறைய அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அம்பாளை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வரலாறு. திருக்கடவுரில் அபிராமி அம்பாள், அந்த அம்பாளை வழிபட்டவர் அபிராமி பட்டர். எப்போதும் முக்கரணங்களால் அவளை வழிபட்டதுனால அவருக்கு இரவு பகல் அமாவாசை பௌர்ணமி எதுவுமே தெரியாது. ஆனால் சில விஷமிகள் வந்து அவரை பற்றி தவறாக அரசனிடம் சொல்ல அரசன் வந்து அதை சோதிப்பதற்காக இன்று என்ன திதி என்று கேட்கிறார், அன்று அமாவாசை. ஆனால் இவருக்கு எந்த இருளும் தெரியாத பட்சத்தில் அவர் பௌர்ணமின்னு சொல்லிடுறார். அப்போது இன்றைக்கி ராத்திரி பூரண சந்திரன் வரணும், இல்லைன்னா உனக்கு மரண தண்டனைன்னு கீழே நெருப்பு மூட்டி மேலே அவரை ஒரு பலகையில் கட்டி நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அவர் அபிராமி அந்தாதி பாடுறாரு. அதை பாடவும் அம்பாள் தன்னுடைய தாடங்கத்தை கழற்றி போடுகிறாள். அது பூரண நிலவை போல ஜொலிக்கிறது. அப்போ அவர் அம்பாளோட அருளை பூரணமா பெற்றிருக்காருன்னு. இப்போ அவர் அருளிய அந்த 100 பாடல்களை நாம அழகா படிக்கலாம். தினம் படிக்க முடிஞ்சாலும் படிக்கலாம். தினம் 10 பாட்டா படித்தாலும் 10 நாட்டில் நம்ம 100 பாட்டையும் படித்து முடிச்சிடலாம். அபிராமி அம்மை பதிகம்னு அழகா 20 பாடல் தந்திருக்காரு. அப்புறம் குமரகுருபர சுவாமிகள் சகலகலா வள்ளி மாலை, அதை படித்தா கண்டிப்பாக படிப்பு வரும். கல்விக்கு வந்து வயசே கிடையாது. அதனால் பேச துவங்கின நாள்லேருந்து நினைவு தப்புற நாள் வரைக்கும் நம்மால் படித்துக்கொண்டே இருக்க முடியும். அப்போ சகலகலா வள்ளி மாலை படித்தோன்னா சரஸ்வதி கடாட்சம் நமக்கு நன்றாக கிடைக்கும் என்பதில் எந்த வகையான ஐயமும் கிடையாது. அந்த அந்தாதியில் ஒரு பாடல், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று வருகிறது. தனம் என்றால் நமக்கு தெரியும் செல்வம், கல்வி என்ற போது நமக்கு கல்வி அதாவது ஞானத்தை தருகிறது, தளர்வரியா மனம் என்று சொல்லும் பொழுது வீரம். அப்போ முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், இரண்டாவது 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் நாம் வழிபடுகிறோம். அப்போ முதல் 3 நாட்கள் வழிபடுவதால் நமக்கு வீரம், துர்க்கையை வழிபடுவதால். அடுத்த 3 நாட்கள் லட்சுமியை வழிபடுவதால் செல்வம். அதற்கு அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியை வழிபடுவதால் நமக்கு கல்வி, அந்த ஞானம், இதையெல்லாம் கிடைக்கிறது என்று இந்த பாடல் நமக்கு தெளிவுறுத்துகிறது. அது மட்டும் அல்லாது தெய்வ வடிவம், நம்மை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு தோற்றம், தேஜஸ் என்று வடமொழியில் சொல்லுவார்கள். நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு வடிவம். மேலும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாத இனம், நம்ம யார்ட்டெல்லாம் அன்பாக இருக்குமோ அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பிரியாமல் இருக்கக்கூடியது. சரி, இப்படின்னா என்ன தான் அம்பாள் தருவா அப்படின்னு பார்த்தா பாட்டை முடிக்கணும் 4 வரியில. அதனால அவர் எப்படி முடிக்கிறாரு, நல்லன எல்லாம் தரும் அப்படின்னு முடிக்கிறார். அவ செய்யறத அப்புறம் பட்டில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால பாடலாம் முடிக்க முடியாது. அதனால நல்லன எல்லாம் தரும் என்று மிக அழகாக சொல்லி, சரி அது யாருக்கு கிட்டும் என்று சொல்லும்போது அவளை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு என்று சொல்லி இருக்கிறார். அது எதன் மூலம் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது அவளுடைய கடைக்கண்கள், அபிராமி கடைக்கண்களே என்று வருகிறது. கடைக்கண்களே நமக்கு தனம் கல்வி தளர்வரியா மனம் தெய்வ வடிவு நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் நல்லன எல்லாம் தரும் என்றால் அவளுடைய முழு பார்வையும் நம் மீது பதிந்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், நமக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை. அதையும் அவரே அழகாக அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுவோம் அல்லவா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவின் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரித்துயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று மிக அழகாக பாடி தந்துள்ளார். ஆக அம்பாள் வந்து அழகா மதுகைடபர்கள் சும்பன் சும்பர்கள் மகிஷாசுரன் ரத்த பீஜன் சண்டமுண்டன் பண்டாசுரன் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். பல அசுரர்கள் அவ வதம் பண்ணியிருக்கா, அதுக்கு நன்றி சொல்றோம்.
ஏன்னா இந்த அசுரர்களோட இப்பெல்லாம் அசுரர்கள் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த அசுர குணம் போகிற நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய தீய சொற்கள், தீய செயல்களெல்லாம் நீக்கணும். அதுக்காக அம்பாள் அந்த ஒரு வருஷத்தில் இந்த நம்ம 9 நாட்கள் வழிபடுறது வருஷம் பூராவும் நமக்கு ஒரு சக்தியை தரும் என்பதில் எந்த

விதமான ஐயமும் கிடையாது. ஆக அவளை வழிபடும் பொழுது ஜெயமகளாக துர்க்கை, அலைமகள் அல்லது திருமகள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி, கலைமகள் அல்லது நாமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி, மலைமகள் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி, எல்லோருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டிலே குலசை என்ற தலம், குலசேகரப்பட்டினம், அதிலே அவளை மிக முத்தாரம்மன் மிகவும் பிரபலம். காஷ்மீரில் அம்பாஜி என்று அவளை வழிபடுகிறார்கள். கர்நாடகாவில் மைசூரில் தசரா அழகாக கொண்டாடப்படும் சாமுண்டீஸ்வரி ஆலயத்திலே, குஜராத்தில் கல்யாணியாகவும், வங்கத்தில் துர்க்கை அல்லது காளி என்ற இரண்டு வகையிலும் கொண்டாடுகிறார்கள். கேரளாவில் பகவதி என்ற பெயரிலே அவளை வழிபடுகிறார்கள். ஆக அவளை எல்லா வகையிலும் வழிபட்டு அவளுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாக வேண்டும் என்பதை எக்காரணம் கொண்டும் நாம் மறக்காமல் இருப்பது உசிதமாகும். இப்போ அவங்க எப்படிலாம் வழிபடலாம் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வடிவத்தில் வழிபடலாம். முதல் நாள் வந்து பாலா என்றும், அடுத்து நவாஷரி என்றும், மூன்றாவது நாள் பஞ்சதசாஷரி என்றும், நான்காவது நாள் சோடசாஷரி என்றும், ஐந்தாவது நாள் சதாக்ஷி என்றும், ஆறாவது நாள் சாகம்பரி என்றும், ஏழாவது நாள் துர்க்கமாசுரனை கொன்ற ஒரு அம்சமாகவும், எட்டாம் நாள் மகிஷாசுரனை வதம் செய்த அம்சமாகவும், ஒன்பதாம் நாள் சும்ப நிசும்பர்களை சம்ஹரித்த அம்சமாகவும், பத்தாவது நாள் சிவசக்தி ஐக்கிய சுரூபமாகவும், அந்த விஜயதசமி வரைக்கும் நாம அவளை வழிபடலாம் என்று நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு அந்த நாமங்களையெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். அந்தந்த நாமங்களோட அவளுக்கு உண்டான பூக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேடி அந்த ஒன்பது வகையான சுண்டலையும் வைத்து அந்த ஒன்பது வகையான ராகங்களோடையும் பாடி அவளுடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறணும். அப்படியெல்லாம் வழிபடுவதால் என்ன பலன் என்று பார்த்தால், நம்முடைய வறுமை நீங்குகிறது. முதல் நாள் வழிபாட்டினால, ரெண்டாவது நாள் வழிபாட்டினால விவசாய விருத்தி, தனதானியம்லாம் விருத்தி ஆயிடுது. மூன்றாவது நாள் வழிபாட்டால பகை ஒழிகிறது. நான்காவது நாள் வழிபாட்டினால கல்வி வளர்கிறது. ஐந்தாம் நாள் வழிபாட்டால துன்பம் நீங்குகிறது. ஆறாவது நாள் வழிபாட்டால ஐஸ்வர்யம் பெருகுகிறது. ஏழாவது நாள் வழிபாட்டால சுகம் கிடைக்கிறது. எட்டாம் நாள் வழிபாடால பயம் நீங்குகிறது, அதாவது அபயம் கிடைக்கிறது. ஒன்பதாம் நாள் வழிபாட்டில் நமக்கு சர்வ மங்களம், அதாவது எண்ணியதெல்லாம் கிடைக்கும். எதெல்லாம் தர்மத்திற்கு விரோதம் இல்லையோ அதெல்லாம் நாம நினைச்சா அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கோம். அப்ப ரோக நிவர்த்தி, துக்க நிவர்த்தி, விக்ன நிவர்த்தி, சோக நிவர்த்தி, இப்படி எல்லாமே நிவர்த்தி ஆகுது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்க இந்த முக்கரணங்களால், மனதால உள்ள தீய எண்ணம், வாக்கால உள்ள தீய சொற்கள், உடம்பால செய்யக்கூடிய தீய செயல்கள், இதனால வரக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே மனதால தியானிச்சு, வாக்கால அவள் புகழ் பாடி அவள் நாமத்தை சொல்லி, உடம்பால அவளுக்கு அந்த பூஜை கைங்கரியம், வீட்டுக்கு வர்ற பெண்களை எல்லாம் அம்பாளாகவே பாவிச்சு நம்ம செய்யற மரியாதை இதன் மூலமாக நீங்கி நமக்கு நல்ல ஞானமும் நல்ல ஒரு குருலிங்க சங்கம பக்தியும் தெளிவாக கிடைக்கும். அதன் மூலம் நம்ம ஒரு அமைதியான, ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு, இதுகாரும் இதனை செவிமடுத்த நீங்கள் அனைவரும் இதை பின்பற்றி, அதாவது அம்பாளை வழிபடணும், சக்தியை சரணடைவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகையை வழிபட்டால் அதிக பலன் பெறலாம் என்று கூறி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.

பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி விழா உரை கேட்டீர்கள். வழங்கியவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.
2: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக கை சுகாதார தினத்தை ஒட்டி நுரையீரல் நிபுணர் டாக்டர் சி செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3-2 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய 100 நாடுகளுக்கு நம் நாட்டிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், 2013-14 ஆண்டுகளில் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்றார். 90% மேற்பட்ட தளவாட வெடிமருந்து பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா தற்சார்பை எட்டியுள்ளதாக கூறியுள்ள அவர், இந்திய ராணுவத்தில் உள்ள 175 வகை வெடிமருந்து பயன்பாடுகளில் 159 ரகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த 12.5 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டோடு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நவீன நிலைப்பாடுகள் தேசத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் முனைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் முப்படைகள் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் திறனை முழுமையாக பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு எதிராக ஆயுதங்களை ஏந்திய தீவிரவாதிகளில் ஏறத்தாழ அனைவரையும் பாதுகாப்பு படையினர் ஒழித்துவிட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அனைத்தையும் உள்ளடக்கிய G20 நடைமுறைகள் ஆக்கப்பூர்வமான முன்னுரிமையுடனான செயல்பாடுகளில் இந்தியா பிரிட்டனுடன் இணைந்து பணியாற்றும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் பிரிட்டன் நிதியமைச்சர் ஜான் ஹீலேயுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இதனை தெரிவித்த நிதியமைச்சர், வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 14வது பொருளாதார நிதி பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். அரிய வகை கனிமங்கள், பசுமை தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒருங்கிணைப்பு தொடர்பான அம்சங்கள் இதில் இடம்பெற உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 4வது இந்திய பிரிட்டன் நிதி சந்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள், நிதிநுட்ப கூட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளது. நக்சல் தீவிரவாதத்தால் உறுப்புகளை இழந்துள்ள பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக செயற்கை கால்களை பொருத்த உரிய உதவிகளை அரசு வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்தீஸ்கட்டில் உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர், அம்மக்களின் மறுவாழ்விற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார். நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக கூறிய அவர், 8,526 மேற்பட்டோர் சரணடைந்ததாகவும், இவர்களில் பலருக்கு வேலைவாய்ப்பு, நிலங்கள், வீட்டு வசதி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 95வது பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விஜயவாடாவில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு

மலர் தூவி இன்று மரியாதை செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகியோரும் விடுத்துள்ள செய்திகளில் டாக்டர் கலாமின் தொலைநோக்கு பார்வை இளைய தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளின் ஒரு பகுதியாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பூர் முல்லைநகர் கால்வாய், பேசின் பாலம் பகுதிகளை அவர் பார்வையிட்டார். முன்னதாக சென்னையில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். கடந்த 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த தரவு மையம் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் துணை பிரதமர் கான் கிம் யாங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்துறை, வருவாய், சுகாதாரம், வானிலை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், வெள்ள பாதிப்பின் போது அம்மா உணவகங்கள் மூலம் மக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வெள்ளம் ஏற்பட்டால் படகுகள்

0: தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்துறை, வருவாய், சுகாதாரம், வானிலை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், வெள்ள பாதிப்பின் போது அம்மா உணவகங்கள் மூலம் மக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வெள்ளம் ஏற்பட்டால் படகுகள் மூலம் மீட்புப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
1: பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற வகையிலும் வெள்ளம் வருகிற போது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் தேவையான அளவிற்கு வழங்குவதற்கும், இதுபோன்ற வெள்ளங்கள் வருகிற போது குறிப்பிட்ட இடங்களிலே வெள்ள தேக்கங்கள் ஏற்படுகிற இடத்தில் மீனவர் மூலமாக போட்டின் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்சாரத்துறையின் மூலமாக மின்சாரம் ஏதாவது பெரும் மழையால் ஏற்படுகிற நிலையில் ஆங்காங்கே ஜெனரேட்டர்கள் சரியாக இருக்கிறதா என்பதை கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலை கண்காணிப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், அரிசி, சர்க்கரை, பருப்பு என அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் தேவையான திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் கூறினார். ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து அரிசி வரத்து குறைந்துவிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விவசாயிகளுக்கு அனைத்து நிவாரண உதவிகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளை சென்றடையாமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வரும் நிலையில் தற்போது தண்ணீர் நிறுத்தப்பட உள்ளதால் விவசாயிகள் மேலும் அவதிக்குள்ளாகியிருப்பதாக கூறினார். ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்துள்ள நிலையில் சம்பாவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், விவசாயிகளின் நடைமுறை சிக்கல் புரியாமல் அவசர கதியில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டதாலேயே உரிய நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதாக கூறியுள்ளார். அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை அரசு நடத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கோ பிற மதங்களுக்கோ மாறுபவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டு சலுகைகளை தன்னிச்சையாக கோர இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம், இத்தகைய மதமாற்றத்தால் பிற்படுத்தப்பட்டோர் சமூக பட்டியலில் இடம்பெற வகை செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வருவதால் சம்பா நெல் விதைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக விலையை சுற்றறித்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது. விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை டிராக்டர் கொண்டு உழவு செய்து சம்பா நேரடி நெல் விதைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வேதாரண்யம் பகுதியில் உள்ள 18,000 ஹெக்டேரில் மானாவாரி சம்பா சாகுபடி செய்யப்பட உள்ளது. மாவட்டத்தில் 125,000 ஏக்கரில் சம்பா பருவ சாகுபடிக்காக தற்போது வரை விதைப்பு பணிகள் முடிவு பெற்று காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: காவலர் வீரவணக்க தினத்தை முன்னிட்டு நெல்லையில் நவீன ஆயுதங்கள் கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவை வலுப்படுத்த இது வழிகோலும் என்று கூறினார்.
3: 21 அக்டோபர் அன்னைக்கு காவலர்கள் வீரவணக்க தினம் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் இந்தியா முழுக்கும் தினம் கொண்டாடப்படும். இன்னைக்கு திருநெல்வேலி சிட்டி ஆம் ரிசர்வ் மைதானத்தில் இந்த வெப்பன் டிஸ்பிளே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸோட பணி அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நோக்கத்துல இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெப்பன் டிஸ்பிளே எல்லாருக்கும் ஒரு அம்யூஸ்மெண்டா இருக்கும். வெப்பன்ஸ் எப்படி இருக்கும், இந்த வெப்பன்ஸ் பாக்குறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
0: திருவாரூரில் அமைந்துள்ள தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் நாளை தேங்காய் ஏலம் நடைபெற உள்ளதால் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகிவிட்டதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இதனையடுத்து செங்கல்பட்டு, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தஞ்சை, திருச்சி, காஞ்சிபுரம், நாகை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, தன்வி சர்மா இன்று களமிறங்குகின்றனர். மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் காயத்ரி கோபிசந்த், ட்ரீசா ஜாலி இணை இந்தோனேஷிய இணையுடன் இன்று மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு

0: காவல்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸ். இனிய மதிய வணக்கம் நேயர்களே. நம் வயிற்றுக்கு விருந்து அளித்து வரும் இவ்வேளையில் செவிகளுக்கும் விருந்து அளிக்கும் விதமாய் வருகிறது மதுரத்தென்றல். முதல் பாடலாக வருகிறது பாட்டி சொல்லி தட்டாதே திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல். இதோ நேயர்களே,

0: சிமிட்டும் நேரம் திரைப்படத்தில் இருந்து வி எஸ் நரசிம்மன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் பிற்பகல் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் மகுடி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.
1: கபகரிசா

நேரம் பிற்பகல் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதிய வேளையில் மனதை வருடும் பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் கே.ஜே. ஏசுதாஸ், பி. சுசீலா குரல்களில் பாடல். கேட்க தயாரானீர்களே?

இதோ இதோ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கிருஷ்ணசந்தர் பி சுசீலா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் பிற்பகல் 2:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றலில் வலம் வரும் அடுத்த பாடல் நினைக்க தெரிந்த மனமே படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் கேட்க தயாரானவர்களே.

நேரம் பிற்பகல் 2:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ், பி. சுசீலா குரல்களில் பாடல் இதோ.

0: மீண்டும் திரைகான மாலை 5:30 அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:35. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, கேரளா, மாகே ஆகிய பகுதிகளில் தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ராயலசீமா ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும், தமிழ்நாடு, புதுச்சேரி, தென்கடலோர ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கரூர் மாவட்டம் தோகைமலை, மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மருதம்பள்ளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏழுப்பட்டி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தங்கச்சிமடம், காரைக்கால், தம்மம்பட்டி, நெடும்புலி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வாழப்பாடி, மண்டபம், கொல்லிமலை, தலைஞாயிறு, அச்சிரப்பாக்கம், தரங்கம்பாடி, தோப்புத்துறை, சூரியகாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சீர்காழி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி, செம்பனார் கோவில், காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அரியலூர், கீழ்ப்படி, கேசிஎஸ், அரியலூர், திருப்பூண்டி, ரிஷிவந்தியம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சங்கராபுரம், பொன்னையார் அணை, மணப்பாறை, கோடியக்கரை, காயல்பட்டினம், வல்லம், கீழ்பெண்ணாத்தூர், கடவனூர், சேத்துப்பட்டு, ஆரணி, எறையூர், மணம்பூண்டி, ஸ்ரீபெரும்புதூர், ஏத்தாப்பூர், கிருஷ்ணராயபுரம், மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாயனூர், ஆனைமடுவானை, திருச்செந்தூர், செம்மேடு, மூங்கில் துறைப்பட்டு, குளித்துளை, மடம்பூண்டி, மேலூர், காரியக்கோவில், அம்பத்தூர், தியாகதுர்கம், திண்டிவனம், திருக்குவளை, குலசேகரப்பட்டினம், முகையூர், வளத்தி, ராசிபுரம், அயப்பாக்கம், புழல், திருபாலபந்தல், விருகாவூர், அவலூர்பேட்டை, மணிமுத்தாறு அணை, நத்தம், சிவகங்கை, சந்தியூர், கத்திவாக்கம், திருக்கோயிலூர், சூலாங்குறிச்சி, எருமப்பட்டி, மணலி, மங்களாபுரம், மயிலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.8°C ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23°C தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6°C. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு நாளை வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை 33 முதல் 34°C ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26°C ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1260

விதை திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத் தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

9 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மணி 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம். குரல் அமுதம் எண் 416.

0: தரும்.
1: எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருவன் நல்லதையே கேட்க வேண்டும். கேட்கின்ற அளவிற்கு அது அவனை பெருமைப்படுத்தும். குறள் எண் 416, அதிகாரம், கேள்வி.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும்.
1: எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருவன் நல்லதையே கேட்க வேண்டும். கேட்கின்ற அளவிற்கு அது அவனை பெருமைப்படுத்தும். குறள் எண் 416, அதிகாரம், கேள்வி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோ ஹெட்ஸில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இன்னிசை மெட்டுக்கொள்ளோடு மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் மாலை 5:52. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் மாலை 5:52 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1669 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்லிசை மெட்டுக்கொள்ளோடு மதுரத்தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பதி அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில். இன்று இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இன்று அக்டோபர் 15 வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெலிஜலாக 6:10 ஒரு பட பாடல்கள். இன்று தூள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். சென்னைஞ்சலாக 6:40 சேவை செய்திகள். 6:15 மதுர தின்றல். 6:45 மதுர தின்றல். 7:10 மாவட்ட செய்திகள் கேட்கலாம். இதில் நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். சென்னைஞ்சலாக 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் இயற்கை வழி வேளாண்மை நேர்முகம் வழங்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை பகுதியைச் சேர்ந்த ஈ சண்முகம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுர தன்றல். 8:30 நலமாய்வாள. இதில் ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள் குறித்து மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். பகுதி 3 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுர தன்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல். 9:15 மதுர தன்றல். இரவு 9:30 நாடக மலர். இதில் நம்பிக்கை சிறகு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மதுரை முரளி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள். இன்று சவுகார் ஜானகி அவர்களின் பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. இன்று இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சி நேரமும் கேட்டோம். நேரமலை 6:02.
1: Fasten your seatbelts, let's take off now. Oh.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேரமலை 6:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நாம் கேட்க இருக்கின்றோம் இந்த மாலை நேரத்தில் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு எந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2003 ஜனவரி 14 நாள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தூள். தரணி அவர்களின் எழுத்தில் இயக்கத்தில், பதன் அவர்களின் வசனத்தில், ஏ.எம். ரத்னம் அவர்களின் இயக்கத்தில், எஸ் கோபிநாத் அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க, வி டி விஜயன் அவர்கள் படத்தொகுப்பு, இசை வித்யாசாகர் அவர்கள், விக்ரம், ஜோதிகா, ரீமாசன், விவேக், பிரேம் சுந்தர், சிவாஜி ஷிந்தே முதலியோர் நடித்து வெளியான இத்திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். இப்பாடல்களுக்கு வரிகள் ப விஜய், அறிவுமதி, நா முத்துக்குமார், கபிலன் எல்லாரும் சேர்ந்து பல பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க. உதித் நாராயணன், சௌமியா ராவ், பிரேம்ஜி அமரன், பறவை முனியம்மா, மாணிக்க விநாயகம், விது பிரபாகர், சங்கர் மகாதேவன், சுஜாதா மோகன், திப்பு, கல்யாண், ரவி, கே.கே., சுனிதி சௌஹான், பாப் ஷாலினி முதலியோர் சேர்ந்து பாடல்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. இந்த தூள் திரைப்படத்திலிருந்து தான் இன்றைய ஒரு பட பாடல்களை நாம் பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். முதலாவதாக ஒழிக்கிருக்கும் பாடல்,
1: முடிவாயோ பள்ளி

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
3: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
2: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இதுவரை கேட்டோம் தூள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை மாலை 6:10 கேட்கலாம். நாம் இப்பொழுது கேட்க இருப்பது மாநில செய்திகள் சென்னை ஜலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல்கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்கசக்தியாக இருப்பதாக தெரிவித்தார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரகம் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் உடனடியாக செயல்படுத்தி வேணுங்கிறதுக்காக எல்லா குடோனையும் ஆய்வு பண்ணி எல்லா துறைகளையும் ஆய்வு பண்ணி நம்ம கடைகள் எங்கெங்க உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம் தேர்வு செய்ய கொடுத்துட்டே இருக்கும். அதிகப்படியான விலைவாசி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் விளைகின்ற சன்னரக அரிசியை கிட்டத்தட்ட 1 லட்சம் மெட்ரிக் டன்னை இன்று முதல் படிப்படியாக ஒவ்வொரு ஃபேஸ் மேனரில் 25வது மெட்ரிக் டன் முதல் முறையாக இந்த 2 நாட்களுக்குள்ள நம்ம அமுதம் அங்காடிகள் மற்றும் கூட்டுறவுத் துறைகளில் இயங்கும் 250 அங்காடிகள் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த அரிசி 2 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ இவ்வளோ ஃபேமிலி குடும்பம் தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி கடைகளில் டைரக்டாக சென்று பெற்றுக்கலாம். நம்ம அமுதம் அங்காடிகள் கொடுக்குற அரிசியோட விலை கிலோவுக்கு 30 ரூபா. எல்லா கடைகளையுமே சப்ளை எங்கே போனால் யாரும் வாங்கிக்கலாம்.
0: தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு பருவமழை இன்று அக்டோபர் 15ஆம் தேதி நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகியிருக்கிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு திசை காற்று தென்னிந்திய தீவிர பகுதிகளில் வீச தொடங்கியிருக்கிறது. இந்த காற்றினுடைய வலிமை தரைப்பகுதியில் இருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியிருக்கிறது. அதே நேரத்தில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதனால் இன்று அக்டோபர் 15ஆம் தேதியை வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று அறிவிக்கிறோம்.
0: நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்தார்.
3: கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் தோகமலை என்ற இடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் தர்மபுரியிலும் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. அநேக உள் மாவட்டங்களில் அதிக இடங்களில் மிதமான மழை பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த கனமழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க

வேண்டுமென்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து கூட்டுறவு நிறுவனங்கள் சார்பில் நடைபெறும் கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் மத்திய அரசின் முதியோர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தனபெட் சண்டா பாவித் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகளப் போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 6:41 ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் சேவை செய்திகள். அக்டோபர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்திற்கான அறிவிப்பு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்க உள்ளது. என்னவென்றால், மதுரை மாவட்ட விவசாயிகளின் குறைகளை தீர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 2026 அக்டோபர் மாதத்திற்கான மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் வருகின்ற அக்டோபர் 23 அன்று முற்பகல் 11 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. அக்கூட்டத்தில் விவசாயம் தொடர்புடைய அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்கிறார்கள். விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சியர்களிடம் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் என்ற விவரத்தினை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார்.

அடுத்ததாக நாம் கேட்கிறோம் சேவை செய்தி. மதுரை மாவட்டத்தில் இந்திய அரசின் கார்ப்பரேட் நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் மூலம் இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் நேரடி தொழில்முறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ்

0: கல்வியில் பெற்ற அறிவை நடைமுறை தொழில்சார் அனுபவத்துடன் இணைத்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இத்திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் உள்ள நிறுவனங்கள் தற்போது 150 இடங்களில் இன்டர்ன்ஷிப்காக உள்ளன. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் இந்திய குடிமக்களாகவும் விண்ணப்பிக்கும் நாளில் 18 முதல் 25 வயதுக்கு உள் இருக்க வேண்டும் என்றும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பு முடித்தவர்கள் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். முழுநேர வேலை மற்றும் முழுநேர கல்வியில் இருப்பவர்களுக்கு பொதுவாக தகுதி இல்லை. இணையவழி தொலைதூர கல்வி பயில்பவர்கள் மற்றும் இறுதியாண்டு பட்டப்படிப்பு முதுநிலை மாணவர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு பொதுவாக 6 அல்லது 9 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வழங்கப்படும். இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்து தகுதி பெற்றவர்களுக்கு 9,000 வரை நிதியுதவியும் 1 முறையாக 6,000 உதவித்தொகையும் மேலும் ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது. இன்டர்ன்ஷிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்பவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் தகவல்கள் பெற மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் விடுதி வளாகம் 3 மாவடி மதுரை மற்றும் மாவட்ட திறன் அலுவலகம் திறனகம், மதுரை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் கே புதூர் மதுரை ஆகிய அலுவலகங்களை நேரிலும் அணுகலாம். அல்லது தொலைபேசி எண் 85 08 200 750. மீண்டும் ஒருமுறை 85 08 200 750 என்ற தொலைபேசி எண்ணிலும் அல்லது 18 00 11 60 90 18 00 11 60 90 என்ற உதவி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தகுதியுடைய இளைஞர்கள் www.pminternship.mca.gov.in என்ற இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து மதுரை மாவட்டத்தில் உள்ள வாய்ப்புகளை பார்வையிட்டு விண்ணப்பிக்குமாறும் விருதுநகர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: சிஎன்ஜி கிட்ட சிவாரோ

தொடர்வது நாமக்கல் மாவட்ட செய்திகள். சென்னையஞ்சலாக எழுதியவர் எஸ் கண்ணன். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையஞ்சலாக இணைந்திருங்கள்.

0: எழுதியவர் எஸ் கண்ணன்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்ட நாமக்கல் ரயில் நிலைய சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 11ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். நாமக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் இந்த காணொலி காட்சியை பார்வையிட்டனர். சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். இதன் காணொலி காட்சி நிகழ்ச்சி நாமக்கல் ரயில் நிலைய வளாகத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அரசு துறை அலுவலர்கள், ரயில் பயணிகள், பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டதை ரயில் பயணிகள் பெரிதும் வரவேற்றனர்.
2: என் பேர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலைய பயணம் செய்வேன். அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமா பிரதமர் மோடி வந்து காணொலி வாயிலா ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் பல்வேறு புத்தக நிறுவனங்கள் சார்பில் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நம்ம ஊர் புத்தக திருவிழா புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் அனைவருக்கும் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக உள்ளூர் அருகாமை புத்தக காட்சிகள் நெய்பர்ஹுட் புக் ஃபேர் நடத்தப்படுகின்றன. இதுபோன்ற முயற்சியை புத்தக நிறுவனங்கள் மேற்கொண்டு குழந்தைகள் மத்தியில் புத்தக வாசிப்பை கொண்டு செல்ல இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த புத்தக காட்சியில் 25 அரங்குகளில் 100 கணக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்பாளர்களின் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் வாங்கிச் செல்கின்றனர். மத்திய அரசு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் தூய்மையே சேவை குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் சார்பில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் நாமக்கல் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இயக்குநர் மு ஜெய்சங்கர், நிதிசார் ஆலோசகர் திரு ராஜாராம், இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன திட்ட அலுவலர் திரு எஸ் ஜெய்சங்கர், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் உள்ள 322 கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றன. எருமப்பட்டி வட்டாரத்திற்குட்பட்ட போடிநாயக்கன்பட்டி கிராம ஊராட்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீ மதுபாலன் கலந்து கொண்டு கிராம சபை கூட்ட கோரிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். முன்னதாக இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி, செலவினம், குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்விளக்குகள் போன்ற அடிப்படை தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நூதன முறையில் கிங்காங் இரத்த காட்டேரி பொம்மைகள் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் ஏற்படுத்தினர். பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் மற்றும் தனியார் ஜவுளி நிறுவனங்கள் சார்பில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்தும் சாலை பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் 4 சாலையில் நடைபெற்றது. ராட்சத உருவங்கள் கொண்ட கிங்காங் கரடி பொம்மை மற்றும் இரத்த காட்டேரி வகையிலான 2 கரடி பொம்மைகள் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கின. மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு காவல்துறையினர் பரிசுப் பொருட்கள் வழங்கினர்.

0: வழங்கி ஊக்கப்படுத்தினர். மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் பயனாளிகள் பெறுவதற்கு அரசின் கள அலுவலர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். கடந்த 2015 ஆண்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் மற்றும் 2021 தொடங்கப்பட்ட அடல் முதியோர் நல மேம்பாட்டுத் திட்டம், மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிகாரமளிக்கும் அடல் வயோ அபியுதாய் யோஜனா ஆகிய திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல்லில் உலக முட்டை தினத்தையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக 10,000 வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் 1996 ஆண்டு நடந்த சர்வதேச முட்டை ஆணையத்தின் கருத்தரங்கில்தான் உலக முட்டை தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை உலக முட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் 10,000 வேக வைத்த இலவச முட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நாமக்கல்லில் உள்ள அச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு சங்க வளாகத்தில் தலா 2 வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் சேலம் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரோவரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே, பெல்ஜியத்தின் ராரா செல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஆயுர்வேத கல்விக் கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் நவீன ஆராய்ச்சிகள் மூலம் மேம்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நோயாளிகளின் பாதுகாப்பிற்கு மருத்துவத்துறையினர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் யோகா, ஆயுர்வேதா போன்ற இந்திய மருத்துவ முறைகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லடாக்கில் 3,350 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், அப்பகுதியின் மின்சார கட்டமைப்பு, குடிநீர், சாலை இணைப்பை மேம்படுத்த இத்திட்டங்கள் வழிவகை செய்யும் என கூறினார். லேயில் உள்ள ரிம்போச்சே விமான நிலைய கட்டிட விரிவாக்கம், நிம்மு தார்ச்சா இடையிலான சாலை, ஹானோ நீர்மின் திட்டம், பெட்ரோகில் பசுமை பூங்கா, 40 நீர்த்தேக்கங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். லடாக்கின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். லடாக்கின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நவீன கட்டமைப்பு வசதிகளை அமைக்க முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக்கு தேவையான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உற்பத்தி, தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டுக்கு கூடுதல் முதலீடுகள் தேவை என கூறிய அவர், இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற்று இளைஞர்கள் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு விடைத்தாள் வெளியிடுவதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்ஹா, அலோக் ஆர்தே ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட்ட கேள்விகள், கொள்குறி விடைகள், மாணவர்கள் அளித்த விடை மற்றும் சரியான விடைகள் குறித்த தகவல்

0: தகவல்களை அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஊடக அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுவதாக கூறியுள்ளது. தகுதியுள்ள ஊடகவியலாளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம்.
2: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கும் நோக்கில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் ஆண் பெண் பிறப்பு விகிதத்தில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு அளித்து வருவதாக ஜிந்த் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சுனில் ஜெக்லன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான சேவையிலிருந்து நாட்டுக்கான சேவை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். திரு சுனில் ஜெக்லன் தொடங்கிய பெண் குழந்தையுடன் கூடிய செல்ஃபி இயக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் இந்த திட்டம் நாடு முழுவதும் மேலும் நல்ல வரவேற்பை பெற்றது. தொலைதூர கிராமத்தில் தொடங்கப்பட்ட பெண் குழந்தையுடன் கூடிய இந்த செல்ஃபி இயக்கம் உலக அளவில் பெண்களின் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு இயக்கமாக மாறியுள்ளது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் நாடு முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்துள்ளது.
0: தசரா பண்டிகையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து நாளை காலை மணி 7:30 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலிலிருந்து நாளை மாலை மணி 4:10 புறப்படும் சிறப்பு ரயில் 10:30 பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து நாளை 11:55 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை 6:10 கோவா மாநிலம் மேட்கான் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மேட்கானிலிருந்து காலை 8:40 புறப்படும் சிறப்பு ரயில் அன்றைய தினம் 11:55 பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்றடையும். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. உம்ரா புனித பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களின் வசதிக்காக இந்த கூடுதல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெட்டாவில் உள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அங்குள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது. வளைகுடா பகுதியில்

0: பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் பயணிகள் விமான நிறுவனங்களுடனும் பயண ஏற்பாட்டாளர்களுடனும் தொடர்பு கொண்டு விமான சேவை குறித்து தகவல் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் அரசு நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் கூறியிருக்கிறது. ரியாத் சர்வதேச விமான நிலையத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாமம், ஜெத்தா, மதீனா விமான நிலையங்களுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் சில விமான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ரோரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மரியானா டிராஸ்டிக், பிரான்சின் மரியே மட்டேல் இணையை வென்றது. மோராஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஜப்பானின் ருக்கி மத்சுதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரோரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதிலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. பண்ணை செய்தியில் இன்று ஆடு வளர்ப்பு மற்றும் அடர் தீவன உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
3: இப்போ இந்த சத்துக்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான தீவனங்களை அதில் சேர்க்குறீங்க?
4: மேடம், நாங்கள் சேர்க்கறது மக்காச்சோளம், கோதுமை, கம்பு, வெள்ளச்சோளம், கடலை புண்ணாக்கு, அது போக வைட்டமின் கலவை, தாது உப்பு கலவை, நச்சு கட்டுப்படுத்தி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்ந்து ஒரு சட்டை அதுக்குன்னு ஒரு அளவு திட்ட அளவுகள் இருக்குது, அது அந்த அளவில் நாங்கள் கலக்கிறோம் மேடம். அதை
3: இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து அதாவது முறையான அந்த அனுமதி எல்லாமே பெற்று எந்த வழிகாட்டுதல் படி நீங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க?
4: நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே வந்துட்டு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள் பேராசிரியரை சந்தித்து அவங்களோட அறிவுறுத்தல் படி தான் மேடம் நாங்கள் ஒன்றுனே முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
3: இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கா? அதாவது நம்ம கொடுக்குற அடர்த்தீவனத்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அடர்த்தீவனத்துக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது எப்போ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது?
4: மேடம், நமக்கு ரிசல்ட் யாரு கொடுக்கணும், நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் தான் நம்ம கொடுக்கணும். அவங்க சொல்கிறதே வந்துட்டு ஆடுகள் நல்லா இறை எடுக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, இறை எடுத்து அந்த நீங்கள் கொடுக்குற நீங்கள் சொன்னதும் வந்துட்டு கம்மியான பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறோம். ஆடு இடையில 1%, காலையில் வந்துட்டு 1%, சாயங்காலம் 1%. ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு 2% மட்டுமே கொடுத்தால் போதும், 2% கொடுத்தாலே போதும் உடல் இடையில. ஸோ அப்படிங்கிறது மற்ற தீவனம் வந்துட்டு 3%லாம் போட சொல்லுவாங்க, காலையில் 3%, சாயங்காலம் 3%. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கம்மியான சதவீதத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க மேடம்.
3: இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பீங்களா, இந்த அடர்த்தீவனத்தை இந்தந்த நேரங்களில் பயன்படுத்துங்க, இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலோ இல்லை பயிற்சிகளோ நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க?
4: கண்டிப்பாக மேடம், எல்லாருமே நினைக்கிறாங்க ஆடை வாங்கி நம்ம வச்சுட்டாலே வந்துட்டு அது தன்னால் வளர்ந்துடும், இறைய போட்டால் வளர்ந்துடும், நம்ம லாபம் எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதில் வந்துட்டு நமக்கு அதில் கரெக்டான டைமிங்க்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு அது அந்த அளவு கொடுத்துடணும், ஒரே நேரத்தில் கொடுக்கணும். காலையில் என்ன கொடுக்குறோமோ அதே நேரத்துக்கு கொடுக்கணும், சாயங்காலம் என்ன கொடுக்குறோமோ அதே நேரத்தில் கொடுக்கணும். அது போக காலையில் கொடுக்கறதுக்கு முன்னால் அடர்த்தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னால் அதுக்கு உலர்த்தீவனம் வைக்கல் என்ன மாதிரி அதை வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னால் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அடர்த்தீவனமே கொடுக்கணும் மேடம். ஆனால் தண்ணி வந்துட்டு 24 மணி நேரம் சுத்தமான தண்ணீர் இருக்கணும்.
3: இப்போ நீங்கள் அடர்த்தீவனம் தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது எந்த வகையில் நீங்கள் கொடுக்குறீங்க?
4: நாங்கள் வந்து 50 kg வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குறோம் மேடம்.
3: இப்போ அடர்த்தீவனம் அப்படின்றத வந்து நீங்கள் எந்த வடிவத்தில் ஆடுகளுக்கு இலகுவாக கொடுக்கறதுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க
4: மேடம்? அடர்த்தீவனங்கிறது வந்து மக்காச்சோளம், கோதுமை, அரிசி எல்லாமே உடைக்கப்பட்டு அது கூட தவுடி இதெல்லாம் கலந்து துகள்களும் இருக்கும், இந்த உடைக்கப்பட்டது இருக்கும். அதனால் இதை நம்ம நேரடியாகவே ஆடுகளுக்கு வந்து கொடுத்தாலே அதை எடுத்துக்கிடும் மேடம், அதை வந்து சாப்பிட்ருவோம். அது
3: இப்போ எப்படி அது வந்து இந்த மாதிரி ஆடு

0: உங்களுக்கு கொடுக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கான ஈஸியான மெத்தடா இந்த மெத்தட் இருக்கா?
1: ஆமாம் மேடம், கண்டிப்பாக. அதை நம்ம அதோட சாப்பிட்ற ஃபீடிங் ட்ரேயில் போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சாப்பிட்ருவோம். அதை நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீடிங் என்ன எக்ஸ்ட்ரா அதை சாப்பிட்றதுக்காக நம்ம என்ன மெனக்கடுறதே எதுவுமே தேவை கிடையாது.
0: இப்போ இந்த மாதிரி அடர்த்தீவனம் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு லாபகரமான இந்த ஆடு வளர்ப்பு அப்படின்றது உபயோகமாக இருக்கும்?
1: இப்போ ஒரு ஆடு வந்துட்டு மாதத்துக்கு 4.5 to 5 kilos ஏறுதுன்னா அது வந்துட்டு ஒரு நாளைக்கு 150 grams வந்துட்டு எடை ஏறணும் மேடம். 150 grams எடை ஏறுறதுக்கு நம்ம செலவழிக்கிற கொடுக்குற ஃபீடோட விலை வந்துட்டு 12 rupees ஆகுது மேடம். 12 rupees நம்ம வந்துட்டு அது செலவு பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 150 rupees வருமானம் வரும் மேடம்.
2: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் ஆடு வளர்ப்பு மற்றும் அடர்தீவன உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு, என்ன இந்த புள்ள கூப்பிட கூப்பிட காதலே வாங்காம போகுது? ஏன் புள்ள நில்லு.
5: மருதனேக்கா, அக்கா கூப்பிட்டீங்களா?
4: சரியா போச்சு போ. கூப்பிடுறது கூட காதல வாங்காம அப்படி என்ன சிந்தனையில போற?
5: அதுவாக்கா, மாணிக்க அண்ணங்கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தனா, அதான் அவர் சொன்னதை யோசிச்சுட்டே வந்ததுல நீங்க கூப்பிட்டத நான் கவனிக்கல.
4: சரிதான், உன்னை இப்படி யோசிக்கிற அளவுக்கு மாணிக்க தம்பி அப்படி என்ன பேசிட்ட போல தெரியலையே.
5: அக்கா, அவர் தோட்டத்து காய்கறிகளை நீங்க பாத்திருக்கீங்களா?
4: ஏன் பார்க்காம? நான் தான் தினமும் உங்க தோட்டத்து வழியா தானே போறேன். காய்கறி எல்லாம் நல்ல திரட்சியா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கோம்.
5: அதைத்தான் நானும் கேட்டேன், எப்படி என்ன உங்க தோட்டத்து காய்கறிங்க மட்டும் இப்படி இருக்குன்னு.
4: சரி, மாணிக்க தம்பி அதுக்கு என்ன சொல்லுச்சு?
5: அவரு இயற்கையான முறையில சாகுபடி செய்யறாரா, அதனால தான் அவர் காய்கறிங்க எல்லாம் அப்படி இருக்குதா.
4: அப்படியா? அப்படி என்ன புள்ள இயற்கையான முறை அது?
5: இப்போ இது சம்பந்தமான விவரத்தை தான் ரேடியோவில் சொல்ல போறதா, நீ போய் கேளுன்னு என்னை அனுப்பி விட்டாரு. அந்த யோசனையில தான் நான் வந்துட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்க, நேரம் வேற ஆகுது. வாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
4: சரி சரி. ஆமா, என்ன விவரம்?
5: இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. கேப்போம்.
6: நான் விவசாய குடும்பம். எங்கள் பாரம்பரியமே விவசாயம் தான். வேறு அரசு ஊழியரோ வேறு யாரோ எங்கள் வீட்டில் இது வரைக்கும் இருந்ததில்லை. என் குடும்பம் விவசாய குடும்பம் தான்.
7: இன்னும் தொடர்ந்து விவசாயம் நடைபெற்றுட்டு இருக்கா?
6: இப்போ

0: விவசாயம்தான், தொழிலே விவசாயம் தாங்க, பிழைப்பே அதுதான். அது நஷ்டப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் விவசாயம் தான் அதுதான். ஆனால் 2019 வந்து இயற்கைக்கு கொஞ்சமாக மாறி அதுக்கப்புறம் இப்போது 100% இயற்கை விவசாயியாக இப்போ இருக்கிறேன். காய்கறி கிட்டத்தட்ட 15-20 ரகத்துக்கு பண்ணுறேன் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. நெல்லையும் வந்து பாரம்பரிய ரகமாக ஒரு 5-6 வருஷமாக பாரம்பரிய ரகமே பயிர் வச்சு அரிசியாக குத்தி அதை முடிஞ்ச வரைக்கும் பதிவு விட்டு கிட்ட விளம்பரப்படுத்தி ஓரளவுக்கு சேல்ஸ் அரிசியாக தான் பண்ணுறேன். அதனால தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. ஏன்னா வந்து இயற்கை விவசாயத்தில் நெல் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணுற மாதிரி 40 மூட்டை வரைக்கும் அறுவடை பண்ணுறாங்க. இது 12-15 மூட்டை, அதிகபட்சம் 20 மூட்டைக்கு மேலே அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஏக்கரில். அதனால் வந்து அரிசி ஆக்கி விற்றா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நஷ்டம் தான் படுறோம்.
1: அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க?
0: அது சில உடல் பாதிப்பு தான் சார். நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக பந்தல் காய்கறி தொடர்ந்து போடுறேன். அவரை, பாகல், புடலை, சுரக்காய் எல்லாமே பந்தல் போட்டிருக்கிறேன். அந்த டைமில் வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுவேன், தலையெல்லாம் கூட நஞ்சிடும், என்ன பண்ணாலும் அந்த இது ஏறிடும். அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி உடல் பாதிப்பு அதிகமாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறியிலே இருக்குதுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கினேன். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த இயற்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க, நானும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு 10 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். எதுவாக இருந்தாலும் முன்னறிவிப்பாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில மீட்டிங்கு, விவசாய மீட்டிங் இதெல்லாம் வந்து முன்னெடுப்பாக எடுத்து என்கிட்ட சொல்லும்போது நான் இன்னும் எல்லா மீட்டிங்கிலும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இயற்கை விவசாயம் தான் ஆரம்பித்தேன்.
1: இருந்தாலும் நாம் விவசாயம் பண்ணி நாம் எதிர்பார்க்குற விளைச்சல் அது ரசாயனம் போட்டோ அல்லது இயற்கை உரங்களை போட்டோ எடுக்க முடியாத சூழல் இருக்கிற பட்சத்தில் ஒரு பரிச்சாத்தமாக இயற்கை விவசாயம் பண்ணுவோம், நமக்கு சில சிரமங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, அதில் வந்து நமக்கு நட்டம் ஏற்படுதே, விளைச்சலில் வந்து வித்தியாசம் ஏற்படுதே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி.
0: நம்ம உடல்நிலை பாதிப்பை வச்சு தான் இயற்கை விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அதனால் வந்து அதை வந்து 1-2 வருஷம் பண்ணிட்டு விட்டுட்டா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நஷ்டத்துக்கு தான் வழிவகுப்போம். இதை வந்து நம்ம பண்ண என்ன ஆகுனா அந்த வீரியம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீரியத்தையே நம்ம எதிர்பார்க்க முடியுது. கெமிக்கல் விவசாயம் பண்ணுறாங்கள அந்த ரேஞ்சுக்கு காய்கறி இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நஷ்டப்பட்டாலும் இதை வந்து இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். சில ஊடகங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால கண்டினியூ பண்ணி தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி நிலவரத்துக்கு 100% நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இயற்கை சேவையை தொடர்ந்து பண்ணுறோம். அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி அத்தனையுமே வந்து நான் வெளியில் வாங்குறதே இல்லை. இந்த தக்காளி வெங்காயம் சில இதெல்லாம் முக்கியமான தேவையை தவிர மீதி எல்லாமே வந்து என் தோட்டத்தில் விளையிறதுனால ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி ஒரு கீரை அது மாதிரி போடுறதுனால எல்லாருக்குமே உடல்நிலை நல்லா தான் இருக்கும்.
1: இப்போது உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் இருக்குது?
0: இப்போ வந்து ஒரே பந்தல் ஒரு 50 சென்டில் போட்டிருக்கேன். அந்த பந்தல் காய்கறியில் வந்து ஏற்கனவே வந்து ஊருக்கு பாகல் மட்டும் போடுவேன். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா வைரஸ் இந்த மாதிரி நோயெல்லாம் பாகலில் அதிகம், இந்த லென்த்து நீளமான பாவகாலாம் அதிகமாக இருக்கும். போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த பந்தல்லையே ஒரு 6 அடிக்கு ஒரு லைன் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைனில் பாகல், ஒரு லைனில் போடலை, ஒரு லைனில் பீர்க்கேன். அந்த மாதிரி எல்லா கொடியும் வந்து கலந்தே இருக்கும், கொடி வந்து பந்தலில் கலந்தே இருக்கும், எல்லா காயுமே கலந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு லைனில் நம்ம சேர்ந்து அறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்லறை வியாபாரத்துக்கு வந்து அவங்க ஒரு 4-5 ரகமாக இருந்தால் தான் அங்கே வந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எங்ககிட்ட ஒரு 7-8 பேர் ரெகுலராக வராங்க, சாயந்தரம் ஒரு 4 மணியாச்சுனா வந்துடுவாங்க. பறிக்கிறது கூட அவங்களே பறிச்சுக்குவாங்க கூலி இல்லாமல். அதனால் வந்து அந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி கலந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா காய்கறி ஒரு 4-5 ரகம் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பந்தல் காய்கறியில் 3 பீர்க்கன் புடலை பாகல் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அது முடிகிற கட்டத்தில் அதில் அவரை உருவாகிடும். ஆடி மாதத்தில் இந்த விதெல்லாம் போடும்போது பாரம்பரிய விதை வெள்ளை அவரை ஒன்று, அது வந்து 4-5 மாதம் ஆகும் காய் வரத்துக்கு. மார்கழி 15 தேதியில் தையில் தான் வரும். அதுக்குள்ளே இந்த போட்டிருக்கிற காய்கறியெல்லாம் முடிகிற கட்டம் காயிற நேரம் காயெல்லாம் நின்று போச்சுன்னா வேறு பிடிங்கி விட்டுமோனா அந்த அவரை வந்து ஒரு 15 அடிக்கு 2 செடி தான் போடுவோம். அதுவே அந்த 50 சென்ட் பந்தலை மூடிடும். ஒரு 20-25 செடியே மொத்தமே மூடிக்கும். அந்தளவுக்கு வேகம் வீரியமான கொடி ஓடும் அதிகமாக. அது வந்து பூச்சி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். அது அப்படியும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணினே இருக்க சொல்ல இடையில கெமிக்கல் கூட கொடுக்க வேண்டியது வரும், அவரை மட்டும் ஒன்றுமே கண்ட்ரோல்.

0: பண்ண முடியாத அளவுக்கு வரும். அந்த மாதிரி அந்த அவரை வந்து சித்திரப்பட்ட வரைக்கும் இந்த இந்த பந்தலே கண்டினியூ ஆகும்.
1: நாலஞ்சு மாதத்துக்கு மேலே போவோம்.
0: அதான் அந்த ஒரே பந்தல் அந்த அளவுக்கு ஒரு வருஷத்து வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கொத்தவரை நேரடி விதைப்பு பண்ணிவிட்டு பாத்தி கட்டிட்டு பண்ணுவோம். இப்போ கொத்தவரை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 40-45 சென்ட்டில் வந்து ஒரு 15-15 சென்ட்டாக மூணாக பிரித்து அதில் வந்து வெண்பூசணி, பரங்கி பூசணி, சுரக்காய், இந்த கொடி பயிர் வந்து ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு ஒரு பார் போட்டு அந்த தரையிலேயே படுற மாதிரி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கட்டாய்கின்னு சொல்லிட்டு ஒரு காராமணி, அது வந்து அதிகமான காய்ப்பு, இப்போ புது ரகமாக அது ஒரு இதில்
1: வெரைட்டியில்
0: நிறைய காய்க்கும். அது ஒரு 15 சென்ட் தான் போட்டிருக்கிறேன். அதுலேயே ஒரு 50 கிலோ வரைக்கும் காய்க்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது வந்து இப்போ தான் பூ பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து வெண்டை போட்டிருக்குறேன், வெற்றின்னு ஒரு வெண்டை, அதுவும் நல்ல காய்ப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு 3-4 வருஷம் ஆயிடுச்சு வெண்டையை விட்டுட்டு. ஏன்னா அது வைரஸ் காய்ப்பு சரியில்லை. இப்போ இந்த ரகம் நல்லா காய்க்குதுன்னும் போது அது ஒரு 15 சென்ட் போட்டிருக்குறேன். மணத்தக்காளி ஒரு 15 சென்ட் நட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிறது. இப்போது ஏற்கனவே பழைய செடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது செடி முருங்கை கீரையாக அறுவடை பண்ணியிருக்கிறேன். ஒரு 30 சென்ட்டில் அகத்தி, அகத்தி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இருப்பாங்க. ஒரு தடவை வரத்தாலும் ஒரு 2000-3000 வந்துடுவாங்க. ஏன்னா அது அமாவாசைக்கு 3 நாள் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் அது போகுது. இப்போ ரெகுலராக கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் ஒரு 200-300 அப்படி போயிட்டு இருக்குது.
1: மாட்டுக்கா மனுஷனுக்கா?
0: அது இப்போது மனுஷனுக்கு தான் சார். அது முதல்ல வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் அது. வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாவே வந்து நோயே இல்லை, வயிறு பூரா சுத்தம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அது என்ன தெரியல, கோயில் குளம் அப்படின்ற மாதிரி ஜனங்களுக்கு பக்தி அதிகமாகிட்டு பசு மாட்டு கீரை கொடுக்கணும். அந்த மாட்டுக்கே உருவாக்கிட்டாங்க அதை. நல்ல அதில் ஒரு பெனிஃபிட்னான்னா நமக்கு ஒரு டைம் போட்டோம்னா அகத்தி அது தொடர்ந்து ஒரு 6-7 வருஷம் கூட இருக்குது. அதே மாதிரி உரம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீ இயற்கை உரம் கூட கொடுக்க தேவையில்லை. அந்த வேர் முடிச்சிலேருந்து அதுக்கு
1: சத்து கிடைக்கும்.
0: சத்து கிடச்சி தானாகவே துளுத்துக்குது. இப்போ நான் போட்டதே 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. களை கூட எடுக்கலை. புல் பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் இருக்கும். மாட்டுக்காரங்கிறவங்க இருப்பாங்க, கீரை பாட்டுக்கு பார்த்துமா இருக்கும். அது வந்து அந்த மாதிரி பெனிஃபிட்டில் இப்போது அதுவும் இருக்குது. அகத்தி, முருங்கை இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்குது 5-6 வருஷமாக போட்டு.
1: இதெல்லாம் எவ்வளோ பரப்பு இருக்குங்கய்யா?
0: இப்போது நான் சொல்கிறது ஒரு 3 ஏக்கர் கிட்ட இருக்கும்.
1: அப்போ வெளியில் விற்பனை பண்ணுறீங்களா?
0: விற்பனை தான். டெய்லியும் ஒரு 7-8 பேர் தொடர்ந்து வந்துடுறாங்களே இங்கே. தோட்ட தண்ணி வந்துடுறாங்க. 4 மணிக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு 6-7 வரைக்கும் கூட கண்ணுக்கு இருட்டாகிறவர்கள் கூட அங்கே தான் வேலை. க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். சேல்ஸ் மூவ்மெண்ட்டு அந்த 4-7 வரைக்கும் தான். காலையில் டைம்லாம் எதுவும் வேலை செய்கிறது, இந்த ஸ்ப்ரே பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்கும். மழை திடீர்னு வந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுப்படும் வியாபாரம். எதுவும் பறிக்க முடியாது. இதுதான் எங்கள் தொழில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது.
1: முக்கியமான கருத்து அகத்தியை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு எதுவும் உரமே போடுறது இல்லை. நீங்கள் ஏன்னா அதில் வந்து இந்த நாடுவில்ஸ்னு சொல்கிற அந்த முடிச்சுகள் இருக்கும், அதுலேருந்து இதை
0: தடை உருவாக்கிறது.
1: ரைட்டு. மற்ற காய்கறி பயிர்களுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் ரசாயன உரமே கொடுக்குறது இல்லை.
0: கொடுக்கல.
1: அப்போ ஏதாவது சத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்து தான் நாங்கள்
0: கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஒரு டன் எரு, அதாவது ஒரு டிராக்டர் ட்ரக்கு 1 டன் எரு வந்து குப்பை பக்கத்துலேயே இடம் மரம் நிழலாக இருக்கும். 1 டன் எரு வாரி கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 25 கிலோ வந்து 30 கிலோ கடலை புண்ணாக்கு NPK உரம் நிறைய அதில் சத்து இருக்கிறதுனால அது 5-6 அதை உரம் போட போகிறோன்றனா ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி ட்ரம்மில் ஊற வச்சுருவாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த எருவில் அதை தூக்கி விட்டுவேன். அதுக்கப்புறம் மீனமில் 2 லிட்ரு உயிர் உரங்கள், அசோஸ்பயர்லாம், சூடோமோனஸு, காஸ்போ பாக்டீரியா,
1: ட்ரைகோடர்மா
0: விடி இதெல்லாம் வந்து 2 லிட்டரு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு 15-20 லிட்டரு ட்ரம்மில் வந்து ஒரு 2 கிலோ வெள்ளம் போட்டு எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றி 2 நாளைக்கு இது பண்ணி வச்சுருவோம். அதுவும் ஏன்னா எருவு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே புதுசாக போட்டுது பாருங்கள் சாணம், அந்த சாணத்தை ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்து வச்சுடுவேன். ஹோமியோ ஒரு 5 லிட்ரு, மோர் ஒரு 10 லிட்ரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடியில் வச்சுருக்கேன். எருவை கொட்டிட்டு ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு அடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெளித்து ஒரு 3-4 அடுக்கு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து அதை மூடி ஓரம் கட்டிடுவேன். ஒரு 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுருப்போம். 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுட்டு 15வது நாள் அந்த சூடு ஆத்துறதுக்காக மறுபடியும் களைச்சிடுவோம். அதை களைச்சி மறுபடியும் சேர்த்துருவோம். அது ஒரு 3-4 மாதம் வரைக்கும் முதல் உழவு எப்போ ஓட்டுறோமோ அப்போ அந்த உழவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது, ஈரப்பதம் இருந்தால் எருவு போட்டே ஓட்டுவோம். ஈரப்பதம் இல்லைன்னா போதெல்லாம் ஓட்டிட்டு தண்ணி பாயும் போது முன்கூட்டி போட்டுருவோம். அது காயக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஓட்டம் பெரிய ஒருத்த ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு பை அதான்.

0: அந்த ரசாயன உரம் போடுறாங்க பாரு, அந்த ரேஞ்சுக்கு நம்ம பளிச்சுன்னு போட்டாலே அது அதனுடைய வீரியம் நல்லாயிருக்கும், வரும்போதே வீரியம் நல்லா வரும். ஒவ்வொரு தண்ணிக்கும் ஜீவாமிர்தம் உயிர் உரம்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப சுலபமாக ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதை ட்ரை பண்ணேன், அது அருமையாகவே வேலை செய்யுது.
1: அது என்ன
0: அது உயிர் உரம்ன்றது? ஒன்றும் ரொம்ப சிம்பிள், 10 கிலோ சாணம், 10 லிட்ரு கோமியம், 10 லிட்ரு கோமியத்தில் ரெண்டே ரெண்டு முட்டை, எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ, அதை வந்து உடச்சி கலக்கிடணும் கோமியத்தில். அதுக்கப்புறம் அந்த 10 கிலோ சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டு திக்காக தான் இருக்கும், நம்ம ஒரு 50 சுற்றி கலக்கி வச்சிடணும். மறுநாளைக்கு அதை சுற்றுனீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து 6 நாளைக்கு தொடர்ந்து முடிச்சுட்டு 7வது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம். ஒரு 100 லிட்ரு தண்ணிக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு நீர் வழியாக கூட விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு இதே மாதிரி ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு 10 லிட்ரு தண்ணிக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம். பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும், வீரியத்தையும் கொடுக்கும் ஓரளவுக்கு. அந்த இந்த உயிர் உரம் நல்லா கை கொடுத்துது அந்த நெல்லுக்கு.
1: இப்போ இதனாலெல்லாம் வந்து உங்களுடைய அந்த சாதாரணமான விளைச்சல் வந்து குறையாமல் கிடைக்குதுங்களா?
0: கிடைக்கும் சார், குறையாமல் கிடைக்குது. ஆனால் நெல் வந்து இது வரைக்கும் பண்ண முடியல, இந்த வருஷம் ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஓரளவுக்கு நம்ம கெமிக்கல் போட்டு பண்ணுற ரேஞ்சுக்கே விளைச்சல் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன்.
1: அறுப்பறுத்த
0: ஆமாம் தெரியும், ஏன்னா வீரியமே தெரியுது, நெல்லுடைய வீரியமே தெரியுது நமக்கு. இயற்கை விவசாயம் அதில் பார்த்தா அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பார்த்தா நமக்கு இதுவே நல்லா இருக்குது.
1: சண்முகம் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 7397-7397-6143-77
1: 6161-4377 இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: பண்ணலாம் சார்.
1: இயற்கை விவசாயம், இயற்கை இடுபொருட்கள் எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறது சொல்லித்தரீங்களா?
0: சொல்லித்தரேன் சார்.
2: என்ன மருதாணியக்கா, இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
3: கேட்ட முத்தழகு, இயற்கையான முறையில் சாகுபடி எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவாக சொன்னார்
2: அக்கா. காய்கறி பயிர்களை இயற்கை வழியில் நம்ம வெள்ளாமல் பார்த்தோன்னா நமக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.
3: ஆமாம் முத்தழகு, இதை நாமளும் கடைப்பிடிக்கணும், நம்ம அடுத்த தலைமுறையையும் கடைப்பிடிக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் நாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ முடியும்.
2: கண்டிப்பாக்கா. அக்கா அடுத்ததாவும் விஷயம் இருக்கு, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேட்போம்.
4: உங்களுடைய மரச்சீனி சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்?
5: தாப்பனார் காலத்தில இருந்து மரவள்ளி கிழங்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் விவசாயங்கள், அன்னைக்கு சேனை காய்ச்சல் இப்படிப்பட்ட விவசாயங்கள் எல்லாம் செய்துட்டே இருந்தாவே, அந்த அதை தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து செய்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு நட்டிருக்கேன். நான் குத்தை எடுத்து தான் நட்டிருக்கேன். இப்போ
4: மரச்சீனியை பொறுத்தளவில் அது சாகுபடி அப்படிங்கிறது ஒரு கடினமான பணியா லெகுவான பணியா?
5: இல்ல அது என்னன்னு பெரிய கடினம் இல்லை. முதல்ல என்னன்னா சாதாரண எல்லா மண்ணும் களிமண் போக மீது எல்லா மண்ணுக்கும் மரவள்ளி வராது, கொஞ்சம் உரங்கள் பூமியில கொஞ்சம் வர இருந்தா
4: கொஞ்சம் நல்லா
5: இருக்கும்.
4: மரவள்ளி
5: கிழங்கு
4: ஒரு கிழங்கு இருக்கும். நடக்கூடியது எப்படி, எது மேல் பாகங்கிறது கண்டுபிடிக்க அடையாளப்படுத்தணுமா?
5: அடையாளம் என்ன, ஒரு கம்பம் நம்ம வெட்டி எடுத்தாச்சு இலைக்கு மேல ஒரு சிறிய கண்ணு இருக்கும்,
4: தெரியும்
5: எல்லா இலைக்கண்ணுகளும் இருக்கும், இலை கண்ணுக்கு மேல இருக்கணும். அப்படி அந்த அதே மாதிரி நட்டாச்சு சரியா வந்துடும்.
4: களை இடத்துக்கு பிறகு மேல் உரம் கொடுத்தல் உண்டா?
5: இல்ல அப்படி
4: ஒண்ணுமே தேவையில்லை,
5: ஒண்ணு குடிக்கிறது இல்ல. முதல்ல அடிவரங்களா கொடுத்துட்டாச்சும் போடியாவது.
4: மர்ச்சினியை பொறுத்தளவுல கம்பு வச்சு எவ்வளவு நாட்கள்ல அறுவடைக்கு?
5: 8 மாசம்
4: ஒரே மாதிரி கிழங்கு வைத்தல் அப்படிங்கிற தன்மை தான் அந்த விளைநிலம் முழுவதுமே இருக்குமா? அலை வித்தியாசப்படுமா?
5: வித்தியாசம் வராது. என்ன நம்ம ஒரே இடத்துல நடிகை மாதிரி அது சில இடங்கள் என்னன்னா மண்ணுக்கு

0: தன்மை கொஞ்சம் மோசமா இருக்கும், உரத்தன்மை குறவா இருக்கும், மரத்துக்கு சோலை இருக்கும், அந்த பக்கத்துல எல்லாம் வருமானம் கொஞ்சம் கம்மியாயிருக்கும். மற்றபடி நேச்சராட்டு நமக்கு சூரிய ஒளி சரியானபடி உறவும் சரியானபடி இருந்தாச்சு சொன்னேன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இப்ப என்னன்னா பூச்சினால தாக்கினாலையும் சில பிரச்சனைகள் உண்டு.
1: என்ன பூச்சி வந்துடும் அப்படி?
0: இப்ப என்னன்னா இந்த இது வெள்ளையினால பெரிய பாதகங்கள் வரும், இலையில எல்லாம் அப்படியே வந்து இதாகிடும், அப்படியே வந்து ஒட்டி பிடிச்சிடும், அதுல சாரை உறிஞ்சு
1: பச்சையும் போயிடும்.
0: பச்சையும் போயிடும்,
1: அப்புறப்படுத்த முடியாதா?
0: அது எல்லாம் பெரிய கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு முக்கியமான டெய்லி கொஞ்சம் அதை கவனிச்சுட்டு தான் இல்ல. இப்ப தண்ணி இருந்தாச்சு என்ன கொஞ்சம் தண்ணி வாரி அடிச்சுட்டா போறோம், பிரஷர் அடிக்கணும், அடிச்சா சொன்னா கொஞ்சம் அது பறந்துடுது எங்கேயாவது போகும். மற்றபடி அது பெரிய அளவுல ஒன்னும் செத்துக்கிடாது. இன்னைக்கு இங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாவே, நாளைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் பண்ணுவாவே, இப்ப அந்த மச்சினி ஒரு பக்கத்துல மச்சினி எப்படிங்காச்சு இது நேரம் அங்க போயிடும். இப்படி அது ரோல் ஆட்டாது.
1: அப்ப அந்த கம்ப கூட பார்த்துதான் வாங்கணும்.
0: ஆமா, அது பார்த்துதான். அது நடிக மேத்துல மாவு பூச்சி இருக்கா, அது எல்லாம் பார்த்துதான் கம்ப.
1: அப்புறம் நோய் தாக்குதல் உண்டுமா மச்சினில? என்ன செயல்படணும் அல்லது பாதிப்பு தான்?
0: நம்ம பிடிங்கி எடுத்தாச்சும்
1: அறிகுறிகள்
2: என்ன மருதானியக்கா, மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பரவாயில்ல, மரவள்ளி கிழங்கு சாகுபடியில இம்புட்டு வழிமுறைகள் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமாக்கா, எனக்கு கூட கிழங்கு ருசியா இருக்குன்னு வாங்கி தின்ன மட்டும் தான் தெரியும், அதுலயும் இம்புட்ட வழிமுறைகள் இருக்குன்னு இப்பதான் புரியுது.
3: முத்தழகு, நேத்து கூட எங்க அண்ணன் மரவள்ளி கிழங்கு தான் வாங்கி கொடுத்தது, வேக வச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு புள்ள.
2: அட, சரியான நேரத்துக்கு தான் தகவல்களையும் கேட்டிருக்கோம். கிழங்க சாப்பிடறதோட மட்டும் நிறுத்திக்காம அதை விளைய வச்சு நாலு வருமானம் பாக்குறதுக்கு வழியையும் பாப்போம்.
3: அட, சரியா சொன்ன.
4: இன்று தேசிய பெண் விவசாயிகள் தினம். வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் பெண் விவசாயிகளின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் 15 தேதியன்று ராஷ்டிரிய மகிழா கிசான் திவாஸ், அதாவது தேசிய பெண் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 2026 ஆண்டான இந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டு என அறிவித்துள்ளது. வேளாண்மையில் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற உப தொழில்கள் உள்ளன. பெண்கள் தங்கள் வாழ்வாதாரம் உயரவும் விவசாயத்திற்கு உதவும் வகையிலும் இது போன்ற விவசாய உப தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது பெண் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செயல்படுத்தி வருகின்றது. தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பாதையில் செல்லும் காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரைச் சேர்ந்த எஸ் ரேவதி அவர்களின் அனுபவங்களை கேட்டறியலாமா?
5: 12 மாடு வச்சிருக்கோம் சார். கன்னிக்குட்டியும் ஒரு 12 இருக்கு. இப்போ கடை கன்னுக்குட்டி போட்டுச்சிங்கன்னாங்க, அது ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா வச்சுப்போம். நாங்கள் இந்த கெடா விடுவாங்கல்ல அதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம், இல்லை மற்றதுக்கு விட்டுருக்கோம். எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்ததுதான், வெளியிலலாம் எங்கேயும் வாங்க மாட்டோம். எங்கள் மாடே தான் அது. கன்னுக்குட்டிக்கு தனியாக ஒரு கொட்டைக்கு மாதிரியும் மாட்டுக்கு தனியாக கட்டுற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே 30 லிட்டர் இல்லை 35 லிட்டர், இப்போ 10-12 மாடு இருக்குங்கன்னா அதில் ஒரு 6 மாடு

பால் கறக்கும். அப்படியே சுயேட்சை முறையில் தான் வந்துட்டு இருக்கோம். ஒரே இதுவாக்கா வந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் சுயேட்சை முறையில் சண்டை பிடிச்சி கன்று போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு நல்ல வருமானம் தான். 10 நாளைக்கு ஒரு முறை அந்த பணப்பட்டுவடை பண்ணுவாங்க. பால் இதில் ஆடுக்கு மாடு கோழி தீவன புல் இந்த பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியுமே இருக்குது சார். எல்லாமே அனுபவம் தான், போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கு தெரியாமல் வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ எனக்கு வந்து உயிரினத்தை வந்து காப்பாற்ற முடியல. இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஏன்னா உடற்பயிற்சி மூலமா எனக்கு நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போது நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இதில் இறங்கியிருக்கேன். சரி, இதில் செஞ்சாக்கா நம்மளுக்கு அதை விட நம்ம வருமானம் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்றதுக்காக பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி எடுக்கலாம். அடுத்து அது சாணம் பார்த்திங்கன்னா எருவாகவும் பயன்படுத்திக்கலாம். ஊதுபத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ஆடு வந்து ஒரு 100 ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. மாடு ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக வருமானத்தை ஈட்டலாம், தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம், அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்.

0: எனக்கு ஆடு வந்து ஒரு 100 ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. மாடு ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக வருமானத்தை ஈட்டலாம், தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம், அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்.
1: அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரை சேர்ந்த ஏ கஸ்தூரி அவர்கள் விவசாயத்தில் தான் கடந்து வந்த பாதையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
2: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம் இருக்கும். 12 வருஷமா நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள் விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதுல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கத்துக்கிட்டு தான் போய் செய்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வாங்கி போட்டிருக்கோம். பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம் எப்பமிலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து, ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா, இட்லி பொடி அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருமி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிருமி பழத்தில் வந்து அல்வா, கிருமி பழம் அல்வா, அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா, அதில் பிக்கல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன். இங்கே இருந்த கேவிகேலேருந்து எல்லாரும் அதிலேருந்து ஒரு வருமானம் ஏற்றுறாங்க.
1: இது போன்று விவசாயத்தில் கால் பதித்து முன்னேறி வரும் பெண்மணிகளின் வார்த்தைகள் என்றும் பிறருக்கு வழிகாட்டியாகவே உள்ளன. இவர்களின் வார்த்தைகளில் உள்ள தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி நாட்டின் மூளை முடுக்கில் உள்ள முன்னேற துடிக்கும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சயம் ஊக்கத்தை வழங்கும். முன்னேற துடிக்கும் பெண்கள் அனைவருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளும் உதவிகளும் நிரம்ப உள்ளன என்பதை தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று ஆழமாய் நினைவூட்டுகிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா சேர்ந்திருக்கேன். பிஎம்எஃப்பிஒய் பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்க சக்தியாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரக வாயிலான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும்.

என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்து இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ரொவெட்டோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, பெல்ஜியத்தின் லாரா சால்டன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மானஸ்டர் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சோஃபியாவை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமிரவு 8:05 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் மதுர தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள் பகுதியில் இன்று மன அழுத்தமும் அது சார்ந்த பிரச்சனைகளும் குறித்து நேர்முகத்தில் தகவல்கள் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். கடந்த 2 வாரமா டாக்டர் ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள் பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நோய்களுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது வந்து மன அழுத்தம். இதுவும் வந்து ஒரு நோயா தான் இந்த காலத்துல நம்ம பாக்குறோம். சோ மனம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனையும் அஃபெக்ட் பண்ணுது. அப்படியா, இதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் என்ன தீர்வு சொல்லுது அப்படின்னு டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் டாக்டர். இப்போ மன அழுத்தம் அப்படின்னா என்ன, அது எப்போ வந்து ஒரு உடல் நல பிரச்சனையா மாறுது?
4: மன அழுத்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில ஹார்மோனல் வேரியேஷன்ஸ், அதுவும் நம்ம பிரெயின்ல ஏற்படக்கூடிய சில ஹார்மோனல் வேரியேஷன்ஸ்னால நம்ம பிரெயின் ஃபீல் பண்றதுதான் இந்த ஹாப்பி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே. சோ இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி, அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேடு, சேடுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சிவியரானது வந்துட்டு டிப்ரெஷன், சாரோ டிப்ரெஷன் சொல்லும். ஸோ இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவரோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, தன் பண்ண விஷயத்தையே திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாரு, அந்த தப்பை தான் தான் பண்ணேன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இது மன ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாத பட்சத்துக்கு சில பேர் வந்து ஓவர் திங்கர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறது. இந்த டிப்ரெஷனுக்குள்ள ஒன்ஸ் இந்த பர்சன்ஸ் வந்து உள்ள போய் லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், நார்மலாக இருக்கக்கூடிய கேரக்டரும் மாறுபடும். அடுத்து வந்துட்டு இதை வந்து பாடிலி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்போ சாப்பிட்ற உணவு முறையில் வந்துட்டு எல்லா சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உடலில் சேராது. போன வாரமே பேசணும், பிரெயினுக்கும் கட்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஆக்சிஸ் இருக்கு, அந்த ஆக்சிட் பிரேக் செய்யப்படும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் ஒவ்வொரு விதமான ரிஃப்ளெக்ஷனை தரும் உடம்புல. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹார்ட்டுக்கு பாதிப்பு தரும், லங்குக்கு பாதிப்பு தரும், லிவருக்கு பாதிப்பு தரும், இன்டெஸ்டைனில் பாதிப்பு தரும், கிட்னியில் பாதிப்பு தரும். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இது அதிகமாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி ஓடுது. ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி ஓடுறனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் டிப்ரெஷன் ஃபேஸ்க்குள்ளே போயிருது. எதனால ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு பகுதியை பிரிச்சலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் ப்ரெஷர் வருது. ஆனால் சின்ன சின்ன குழந்தைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன ஒர்க் ப்ரெஷரா, இல்லை அந்த எஜுகேஷன் ப்ரெஷர். இப்போ வந்துட்டு எல்லா சிஸ்டமும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு 10 வயசு வரையும் குழந்தைகள் வந்துட்டு, 10 வயசு இல்லை 15 வயசான குழந்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும், உழைக்கணும், சாப்பிடணும், அவ்வளோதான். அடுத்த ஒரு காலம் வந்துச்சு, படிப்பை பேசிக்காக வச்சு ஒரு காலகட்டம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் 5 வயசுல ஸ்கூலில் சேர்த்தாங்க, 5 வயசுல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா படிக்கிற சுமை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. போவாங்க வருவாங்க, அவ்வளோதான் இருக்கும். தவிர்த்து அந்த ஹையர் எஜுகேஷன் போனதான் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி 2.5 வயசு குழந்தையிலேருந்தே அந்த எஜுகேஷன் ப்ரெஷரை திணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைகளும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகப்படுது. ஸோ அதோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் வந்துட்டு வேரியேஷன் பண்ணி அதிலேருந்து எடுக்க முடியாது. பெற்றோர்களும் கொடுத்த காசுக்காக அவங்க எஜுகேஷன் கிடைக்கும்

0: ஐடம் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நல்ல நல்ல ஸ்கூல்ஸில் போய் சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் தரக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் அதெல்லாம் அது வந்துட்டு பண்ண முடியாமல் சில குழந்தைகள் வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும், சில குழந்தைகள் விளையாட்டு அது சம்மந்தப்பட்ட குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால தான் இப்போ இருக்கிற ஃபியூச்சரிஸ்டிக்கில் வந்துட்டு இப்போ இருக்கிற ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ஆர்டிசம் சைல்ட்ஸ் அதிகமாக வரும். ஆர்டிசம் சைல்ட்ஸ்லாம் வேறு ஒன்றும் கிடையாது, எந்த விஷயத்தை வந்துட்டு அந்த குழந்தை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக விரும்புதோ பண்ணுதோ அதான் ஆர்டிசம் சைல்டு, வித்தியாசமாக வேறு ஒன்றும். அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாமே விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு, எல்லாருமே விளையாண்டாங்க, பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க, எல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பிக்லியர் ஒரு பாதையில் போகணும்னு சொல்லி வழிவகுக்கிறீங்க, அந்த பாதையில் எல்லாமே போக முடியாதுன்னு நம்ம மனிதர்கள் பரிணாமலை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக நிறைய விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கும், இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கூட்டி போயிட்டே இருக்கோம். ஸோ இதை வந்து ப்ராப்பரைஸ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் கரெக்டான வழிகள் தெரியலை. ஸோ ஆனால் அதனால தான் இந்த டிப்ரெஷனுங்கிற ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது ஜென்ரேஷனில்.
1: இப்போது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தான் பழகணும், அதை வந்து அதுக்குள்ளே போயிட முடியாது. ஹோமியோபதி அப்படின்னு நம்ம வரும்போது இந்த மன அழுத்தம் உடலில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் எப்படி இருக்கும் டாக்டர்?
0: இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னால ஒரு டிப்ரெஷன் வருது, ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஆன்சைட்டி வருது. ஆன்சைட்டி அப்படின்னா படபடப்பு, பயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆள் வந்து நடந்து ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறாங்க, பயந்துடுறாங்க, மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ எப்படின்னா நோய்கள் வருதுன்னு பாருங்க, மயங்கி விழுந்து அந்த ஆளுக்கு தலையில அடிபட்டுருது, மூளையில வந்துட்டு ரத்தம் கட்டிடுது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் தான். எப்பெல்லாம் அந்த ஆள் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அந்த ஆள் வந்துட்டு அந்த மாதிரி மயங்கி விழுந்துருவாங்க, அது எந்த இடம் பொருள்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ இது ஸ்ட்ரெஸ்னாலையும் அந்த டிப்ரெஷன் ஃபேஸ்லயும் அந்த ஃபியர்னால எமோஷனல் ட்ராக்னால வருது. ஸோ இதை ஹோமியோபதி எப்படி ஹேண்டில் பண்ணது அப்படின்னா, டைரக்டா போய் மைண்ட் சிம்டம்ஸ்ல ஆக்ட் பண்ணுது, மைண்டை கிளியர் பண்ணுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளா சிவியர் ஆன்சைட்டி, சிவியர் ஆன்சைட்டினா தான் வந்து இறந்து விடுவோம், தான் இறந்துருவோம் சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா, அவர் சொன்ன கம்ப்ளைண்டே சொல்றேன், எபோலா வந்துச்சு ஆப்பிரிக்கால, எபோலா ஆப்பிரிக்கால வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க, அதை பார்த்துட்டு இவருக்கு பயம்
1: நமக்கு
0: வந்துடும். ஸோ இது நிறைய பேர் நிறைய வீட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொல்லாமல் வச்சிருப்பாங்க, மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, உயிர் பயம் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு ஆன்சைட்டி தான், இது ஒரு ஃபியர் தான். ஸோ இதை டைரக்டாக போய் மைண்ட் சிம்டம்ஸை எடுத்து ஹோமியோபதியில் ஆக்ட் பண்ணும்போது அற்புதமான ரிசல்ட்ஸ் தரும். அடுத்து அந்த பேஷண்ட்ஸை இன்னும் சில வாரங்கள் ட்ரீட் பண்ணி, மாசங்கள் ட்ரீட் பண்ணி நான் பார்க்கும்போது அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு நான் அப்படிலாம் இருந்தேனான்னு அவருக்கே தெரியல. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ அந்த லெவல் வந்து ஹோமியோபதி மருந்து வந்துட்டு மூளையில இறங்கி ஆழமான விஷயங்களை கூட அழிச்சிரும்.
1: இப்போ இவங்களுக்கு மெடிசன் எப்படி இருக்கும் டாக்டர்? அது மூணு நேரம் கொடுக்க வேண்டி இருக்குமா, ஒரு பத்து நாள் எடுப்பாங்களா, எந்த மாதிரி இல்ல ஒரு மாதங்கள் எடுக்கணுமா?
0: கண்டிப்பா வந்துட்டு அடுத்தடுத்து ஃபாலோ அப்ல இருக்கணும், இவங்களுக்கு ஃபாலோ அப்ல இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு எந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்னு ப்ராப்பரா கண்டுபிடிச்சு அந்த ஃபேக்டர் மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா நிறைய ஃபேக்டர்ஸ், இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய மன அழுத்தங்கள் இருக்கு, இப்ப ஒரு பாதையில மட்டுமே பார்க்க முடியாது சரிங்களா. சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன்ல ஒரு மன அழுத்தம் வருது, சில பேருக்கு வந்துட்டு ஒர்க்ல வருது, சில பேருக்கு வந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்ல வருது. ஸோ அது மாதிரி நிறைய சைடு வரனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுல அவங்க ஆறாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால கண்டினியூஸா ஒரு ஃபேஸ்க்கு, ஒரு ஃபேஸ்னா ஒரு பர் இயரோ இல்லை ஒன் ஆஃப் இயர்ஸோ கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு மருந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த மருத்துவம் வந்துட்டு நம்ம மைண்டுக்கு மட்டும் கொடுக்குற மருத்துவம் கிடையாது, இந்த மைண்ட்னால ஏற்படக்கூடிய அஜீர்ண பிரச்சனை முதல்ல ஒரு பேஷண்ட் வருவாங்க, முதல் தடவை நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அடுத்தடுத்து உட்காரம் தான் சொல்லுவாங்க. ஸோ பொறுமையா இருந்து பொறுமையா தீர்வு கண்டுபிடிச்சு சரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாம் சரி பண்ண முடியும்.
1: தூக்கமின்மை அப்படின்றது வந்து மன அழுத்தத்தோட ஒரு பாதி பகுதியா கூட வச்சுக்கலாம், அந்த சார்ந்த பிரச்சனைகளை ஹோமியோபதியோட பங்கு எப்படி இருக்கு, அதை என்ன மாதிரி நீங்க கொண்டு போவீங்க? அவங்க
0: தூக்கமின்மை வந்துட்டு அதிகமா வந்துட்டு வயசானவங்களுக்கு வரும், அதிகமான முறையில் வயசானவங்களுக்கு வரும். ஏன்னா தூக்கத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோன், ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு பீனியல் கிளாண்ட்னு ஒன்று இருக்கு, அது வந்துட்டு செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோனால தான் தூக்கம் வருது இயற்கையாகவே. இந்த வயசானவங்களுக்கு அது வந்து குறைஞ்சிரும். ஸ்டிமுலன்ட்னு சொல்லப்படக்கூடிய அதிகமான பொருட்கள் நீங்க உட்கொள்றதுனாலையும் இது ஏற்படும். ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னா காஃபி, கஃபைன்னு சொல்லப்படக்கூடாது, அப்புறம் ஆல்கஹாலா இருக்கட்டும். ஆல்கஹால் ஹை ஸ்டிமுலன்ட் தரும், அதே நேரத்தில் வந்து டிப்ரெஷன், ஐ மீன் ஹை ஸ்லோப்பையும் தரும், ஏற்ற இறக்க மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிமுலன்ட், அந்த டீ காஃபி அந்த மாதிரி ஐட்டங்கள், அதே மாதிரி வந்துட்டு எந்த விஷயத்தை வந்துட்டு சடனாக வந்துட்டு உங்களை பீக் அவுட் பண்ணி உங்களை வந்து முழுக்க வைக்கிது, அது எல்லாமே ஸ்டிமுலன்ட். ஸோ அது அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு அந்த மாதிரி வரும். அப்படிங்கிற போது நம்ம எது விஷயத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, முதல்ல

0: ரூல் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த பெக்யூலியர் விஷயத்தை வந்துட்டு நம்ம சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ வந்துட்டு காம்ப்ளிகேஷனான கேஸ்லாம் இருக்கு, தூக்கமின்மைக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சில பேருக்கு சத்தம் கேட்டால் தூக்கம் வராது. இந்த தைராய்டு டிசார்டர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம் சரிங்களா. சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு தூக்கத்தை வந்து கெடுத்துரும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரூம்ல எதுவுமே சவுண்ட் இல்லாமல் சவுண்ட் ப்ரூஃப்லாம் வச்சுட்டு படுக்கிறாங்களா இருக்காங்க. இப்பயும் இருக்காங்க,
1: வெளிச்சம் இல்லாமல் இருக்கணும்,
0: வெளிச்சம் இல்லாமல் அதே மாதிரி சவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல அவங்க அப்படி மாறி இருக்காங்க, கண்டிப்பா எல்லாருமே பிறப்புலேருந்தே அப்படி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பிரேக் ஆயிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டுபிடிச்சு அங்க மருத்துவம் தரணும். அந்த மருந்து கரெக்டான அளவுல கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப காலமா கிட்டத்தட்ட வந்துட்டு 3 ஆண்டுகளா தூங்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுகள் கூட நல்லா தூங்கி எந்திரிச்சிருவாங்க. ஸோ கரெக்டான முறையில் கரெக்டான ஹோமியோபதி மருத்துவரை கரெக்டான நேரத்தில் நீங்கள் அழுங்குனீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய லாங் டேர்ம் டிசீஸாக இருந்தாலும் சரி தூக்கமின்மையில் ஈஸியாக சரி பண்ண முடியும். இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ ஹோமியோபதி மருத்துவத்தில் ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் நான் ரீசெண்ட் டேஸில் நிறையா பார்க்குறேன். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதிகமான முறையில் இதுக்கு ஏன்ட்டு இப்போ ரீசன்ஸாக வராங்க ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு முழுக்க முழுக்க எஜுகேஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால. ஸோ நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஃபீமேல் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தூக்கமே இல்லைங்கிறாங்க, எனக்கு செடேஷன் வேணும் அப்படின்னு ஓப்பனாக கேட்குற அளவுக்கு செடேஷனாக தூக்க மாத்திரைகள் வேணும் எனக்கு, அந்த லெவல் வந்து தூக்கமின்மை இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஏன் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் வரக்கூடிய சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸை நம்ம உடம்பால் தாங்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் தூங்காமல் நீங்கள் நைட் டைம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் காலையில் தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடல் வந்துட்டு ஸ்லீப்பில் போய் ஆகும், உடலில் மெயினாக பிரெயின் ஸ்லீப்புக்கு போய் ஆகணும். ஸ்லீப்புக்கு போகாமல் பிரெயின் அலைவ் முழிச்சிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதிகமான கோபங்கள் சரிங்களா, ரேஜ்னு சொல்லுவோம், கோபத்தில் அதிகமான கோபம். ஸோ அந்த தூக்கமின்மை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா முதல்ல நல்ல ஒரு டாக்டரை பார்த்து முதல்ல அதை சரி பண்ணியே ஆகணும். அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களோட லைஃப் திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு போகிறதுக்குடைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயம் கிடையாது. உங்கள் லைஃபை ஒரு சிக்கலில் மாட்ட வச்சு திருப்பி அந்த லைஃபை வந்துட்டு நார்மல் லைஃபுக்கு கூட கொண்டு போக முடியாத அளவுக்கு கொண்டு போய் தள்ளிடும். ஸோ அதனால் ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அதே நேரத்தில் நம்ம வந்துட்டு ஈஸியாக டேக் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ சரிங்களா. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ அது புரிய மாட்டேங்குது. ஃபியூச்சர் ஸ்டிக்காக இருக்கும்போது நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக அதை சரி பண்ணியே ஆகணும்.
1: இப்போ ஹோமியோபதி வந்து நீங்கள் வேற இது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அதாவது உங்கள் மெடிசனோடு சேர்த்து யோகா, தியானம், உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா?
0: கண்டிப்பான முறையில் வந்துட்டு ஒரு மருத்துவத்தாலேயே வந்துட்டு எல்லாமே சரி பண்ணிட முடியாது. பல மருத்துவங்களோட உதவி தேவைப்படும். இப்போ மருத்துவங்கிறத கண்டுபிடிச்சதே வந்து மனிதன் வந்துட்டு சரியாகணுங்கிறது கண்டிதான். யாரும் வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு கேள்வி கூத்தாக்கவோ இல்லை வந்துட்டு மருத்துவங்களை வச்சு காசு சம்பாதிக்கவோ மருத்துவங்களை கண்டுபிடிக்கல. உண்மையிலே மருத்துவம் கண்டுபிடிச்சது வந்து நோயை குணப்படுத்துறதுங்கிறது தான். எல்லா மருத்துவமும் நல்லது தான். அதே நேரத்தில் வந்துட்டு இந்த யோகா பண்ணுறதுனால முதல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். பாடியோட பிசிக்கல் அந்த பிசிக்கல் நேச்சர்னு சொல்லுவோம், பாடியில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி லப்பில் அந்த எலாஸ்டிசிட்டி இருக்குமோ பாடியில் ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்குது, அந்த எலாஸ்டிசிட்டியை வந்துட்டு நல்ல ஃப்ளெக்ஷன் மூலம் நமக்கு எடுத்து தரும். ரெண்டாவது வந்து ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு நடை மற்றும் அதில் வந்துட்டு வாக்கிங்கில் இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ப்ராசஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவமும் வந்துட்டு நமக்கு வந்து நல்லதுதான். ஃபிசியோதெரப்பியில் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜாயின்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறது கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி லைஃப் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நிலைமை வந்துட்டோம். ஸோ அப்படிங்கிற போது நமக்கு தேவையானதை நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப எந்த மருத்துவமும் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லது தான். ஸோ அதனால நான் சொன்னேன், யோகானாலும் யோகா பண்ணுங்க, ஃபிசியோதெரப்பி சொன்னால் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க, அதே மாதிரி வந்துட்டு பிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஜாகிங் சொல்லுவாங்க, ஜிம் டான்ஸ் சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நிறைய விஷயம் வந்துருச்சு நம்ம உடல் ஆரோக்கியமாக ஆக்குறதுக்காண்டி. எல்லா விஷயமும் ட்ரை பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுற நிலைமையை யோசிச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்கள் ஃபேமிலி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அது பண்ணனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய வகையில் ப்ரோஜனம் போடும், எப்பயுமே வந்து ஃபெயிலியர் ஆகாது.
1: மன அழுத்தத்தும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சைக்கோட்டிக் டாக்டர்கிட்ட போவாங்க, இப்போ சைக்காலஜிஸ்ட்டை போவாங்க. இப்போ ஹோமியோபதி வரும்போது நீங்கள் பேசிக்காகவே வந்து ஒருத்தரோட தியரி பார்த்துட்டு தான் மெடிசன் போகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளை அவங்கள பேசியவும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: ஹோமியோபதி பிசிஷியனை பொறுத்தவரை முதல்ல அவர் ஒரு கவுன்சிலிங் செஷன் கொடுத்துறாரு எடுத்த உடனே. ஏன்னா வந்துட்டு ஒரு பேஷண்ட்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் எதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு சில பேர் வந்து சில நோய்களை வந்துட்டு உடனே இன்ஸ்டன்ட் டிசீஸை இன்ஸ்டன்டா கியூர் பண்ணிடலாம். ஒரு லாங் டேர்ம் டிசீஸை இன்ஸ்டன்டா கியூர் பண்ண தீர்வுல வருவாங்க, ஆனா கியூர் ஆகும், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த வெயிட்டிங் நீங்க இருக்கணுங்கிற அளவுக்கு ஹோமியோபதி ஃபிஷன் எல்லாமே சொல்லணும். அதே நேரத்தில் எதனால பாதிக்கப்படுறதுங்கிறத நான் பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணி

0: இருந்தால் அந்த விஷயத்த சொல்லி அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் பண்ணணும். ஏன்னா கவுன்சிலிங் கொடுத்தால் மட்டுமே தான் பீப்புள்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க மெடிசன் ஆக்ஷனை. ஸோ நீங்க வந்துட்டு எடுத்தோடனே நீங்க மெடிசனை கொடுத்து பேசாம ஒரு அப்படியே அந்த ஒரு தூக்க வரல இருந்தாங்க அந்த மாத்திரை கொண்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிட சரியாகும் அப்படின்னு சொல்லி அமிச்சிங்க அப்படின்னா சரியாகும் ஆகாதுன்னு கிடையாது. ஆனா அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு பேஷன்ஸாவே இருப்பாங்க, தவிர்த்து அவங்க நார்மல் பர்சன்ஸா மாற மாட்டாங்க.
1: நிகழ்ச்சியில் இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தேர்வுகள் பகுதியில் மன அழுத்தமும் அது சார்ந்த பிரச்சனைகளும் குறித்து நேர்முகத்தில் தகவல்கள் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை 1269 கிலோ ஹெட்ஸ். இனி கேட்கலாம் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மெல்லிசை மெட்டுக்கொள்ளாய் மதுர தென்றல்.

நேரம் 9:24:20. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து.

மனதை வருடி சென்ற மதுர தெண்டல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ நம்பிக்கை சிறகு நாடகம்.
2: பாட்டி, அதுக்குள்ள மணி 6 ஆயிருச்சா?
3: ஆமாம் பிருந்தா குட்டி, எப்படி கண்டுபிடிச்ச? சரியா சொல்றியே
2: பாட்டி. இது என்ன பெரிய விஷயம்? நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து காஃபி போடுற சத்தம் கேட்டுச்சே.
3: ஆமடி செல்லம், என்னைய மாதிரி உனக்கும் கற்பூர புத்தி.
2: பாட்டி, உன் பெருமைய பத்தி நான் சொல்லணும்னா இந்த நாளே போதாது.
3: என்னம்மா பேச ஆரம்பிச்சுட்டா என் பேத்தி? எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான்.
2: அது நான் யாருடைய பேத்தி? பேச மாட்டேன்னா என்ன?
4: காப்பி ரெடி, காப்பி ரெடி. பிருந்தா குட்டி என்னடி சொன்னேன்? என்னோட பேத்தின்னு தானே சொன்னேன்.
3: இது மட்டும் நல்லா கேட்கும். மற்ற விஷயத்தை பேசினா காது தானா முடியும். என்ன செய்ய, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி.
2: பாட்டி விடு பாட்டி, அது போகட்டும். தாத்தா இதோ ஒரு நிமிஷத்துல பல் தேய்ச்சிட்டு வர்றேன். பாட்டியும் நீயும் உட்காந்து காஃபி குடிங்க.
3: ஆமா, நம்ம பையன் கார்த்திக் வேலை விஷயமா? கேம்புக்கு முந்தா நாள் தானே போனா, எப்போ திரும்பி வருவானோ?
4: எப்படியும் 2-3 நாள் ஆகும். மருமகள் லட்சுமி வேற பள்ளிக்கூடத்தில் சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸோட புகனைகள் போயிட்டா. அவளும் நாளை மறுநாள் தான் வருவா.
2: பாட்டி எனக்கு இன்னைக்கு குழி பணியாரம் பண்ணித்தா பாட்டி.
3: செல்லம் உனக்கு செய்யாமலா? இன்னும் 1 நேரத்தில் ரெடி ஆயிரும். என்ன, பாட்டிக்கு தான் இடுப்பு வலி கூடும்.
4: கவலைப்படாத பார்வதி, பிருந்தா குட்டி ஆசைப்படுறா. வேணும்னா நான் கூட பணியாரத்தை கம்பியால் எடுத்து தரேன். தாராளமாக பண்ணு. ஓகே பிருந்தா குட்டி?
2: ஓகே, எனக்கு டபுள் ஓகே.
3: பேத்தியோட ரியாக்ஷனை பார்த்தா இதை அவளா கேட்ட மாதிரி தெரியலையே.
4: அது ஏன் என்னையே சந்தேகமாக பார்க்குற? என்னவோ நான் தான் அவன் மூலமாக என் ஆசையை தெரிவித்த மாதிரி.
3: புரிஞ்சிடுச்சு பிருந்தா குட்டி, நுணலும் தன் வாயால் கடும்னு பழமொழி இருக்கு. இங்கே நீங்கள் தான் நுணல்.
4: அது ஆசை எனக்கு, அதான் பேத்தி மூலமாக கேட்டேன். தப்பு இல்லையே.
2: அட, சரியா கண்டுபிடிச்சிட்டியே. அது என்ன பாட்டி? நுணலா? கொஞ்சம் சொல்லு பாட்டி.
3: ஆமா செல்லம், நுணல்னா தவளை. மழை பெஞ்சதும் குளத்துல வயக்காட்டுல தண்ணி சேருமே, அப்ப தண்ணியில இருக்கிற தவக்களை ஆனந்தமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு மனசு சந்தோஷமானதும் குஷியா சத்தம் போடும். அதை வச்சு பக்கத்துல உள்ள எதிரிகள் எல்லாம் தவக்களைய கண்டுபிடிச்சு தனக்கு உணவாகிடும்.
2: அச்சோ ரொம்ப பாவம். ஆனா என் அப்பா எதுக்கு பாத்ரூம்குள்ள போனதும் பாட்டு பாடுறாரு?
4: நல்ல கேள்வி, பாட்டி மாட்டிக்கிட்டா.
3: ஓ, அதுவா? பாத்ரூம்ல பாடும்போது மனசு மகிழ்ச்சியா இருக்கும். அது பாடுறவங்களுக்கு தான்.
2: அப்ப தாத்தா ஏன் பாட மாட்டேங்கிறாரு?
3: அவர் பாடுனா பாதி காத்து தானே வரும். சரி, நான் என் வேலையை தொடங்குறேன்.
4: பாட்டி 10 பல் கட்டியிருக்கா, அதனால தான் இப்படி பேசவே முடியுது.
2: பாட்டி என்ன சட்னி தயாரா? வாசனை மூக்க தொலைக்குதே.
3: வாடா பிருந்தா செல்லம், இன்னைக்கு 2 சட்னி. 1 கார சட்னி, மற்றது இஞ்சி சட்னி. இதோ 10 நிமிஷத்துல முதல் தட்டு குழி பணியாரம் ரெடி. அதுவும் முதல்ல உனக்குத்தான், அப்புறம்தான் தாத்தாவுக்கு.
2: போ பாட்டி, தாத்தாவுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அவர் பசி தாங்க மாட்டாரு. ஒரு ஐடியா, சூடா ஹாட் பேக்ல போட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டே சாப்பிடலாமே.
4: இதோ வந்துட்டேன்.
3: சரி சரி, தாத்தாம பேத்தியும் போய் தட்டுகளை கழுவி எடுத்துக்கிட்டு போய் சாப்பாட்டு மேஜையில உட்காருங்க.

0: அப்பாட பணியாரம் வந்துச்சு. வா பார்வதி, நீ உட்காரு. பிருந்தா குட்டி, டிஃபன் சூடாக இருக்கு, கைய வச்சிடாத.
1: எப்படி பாட்டி சூப்பராக சமைக்கிற? அம்மா சில நேரம் கொஞ்சம் காரம் தூக்கலாக குழம்பு வச்சுடுவாங்க. மதியம் ஸ்கூலில் சாப்பிடும்போது கண்ணில் தண்ணியே வந்துடும்.
2: அடடா, அவங்களுக்கு காலையில் பள்ளிக்கூடம் போகிற அவசரம், என்ன செய்ய? பாட்டியால் தினமும் அவசர அவசரமாக வேலை செய்ய முடியலையே.
1: சரி பாட்டி, இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு ரெஸ்ட், ஸ்கூல் லீவு. அப்புறம் அம்மாவும் ஊர்லேருந்து சம்மர் கேம்ப் முடிஞ்சு நாளை கழிச்சு வந்துடுவாங்க. ஆமாம், நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பாட்டி?
0: அப்படி போடு, பாட்டி சமைக்க இருக்கும்போது நமக்கு என்ன குறை?
2: நாக்கு உங்களுக்கு நாலு முழம். ம், பிருந்தா செல்லம், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் கறி தேங்காய் துவையல் போட்டு செய்யலாமா?
1: சூப்பர் பாட்டி, நவராத்திரிக்கு அம்மா பண்ணுவாங்களே அது தானே?
2: நம்ம வீட்டில் தான் அடிக்கடி பண்ணுறோமே, ஆனால் நவராத்திரியில் தான் நவதானியங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து செய்கிறோம்.
0: பார்வதி, நவதானியத்தை பற்றி பேத்துக்கு விளக்கமாக சொல்ல.
1: ஆமாம் பாட்டி, சொல்லு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி.
2: பொதுவாக நவதானியங்களுக்கும் நவகிரக கோள்களுக்கும் தொடர்பு உண்டு. திருமணம் போன்ற முக்கியமான நாட்களில் வாசலில் முகூர்த்த கால் நடும்போது நவதானியங்களை பூமிக்கு அடியில் போடுறோம். முளைவிட்ட தானியங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும். அதில் நிறைய புரோட்டீன், வைட்டமின், தாதுக்கள் இருக்குது. ஒன்றொன்னா சொல்கிறேன். நெல் சந்திரன், கோதுமை சூரியன், துவரை செவ்வாய், பச்சைப்பயிறு புதன், கொண்டைக்கடலை குரு, மொச்சை சுக்கிரன், எள் சனி, உளுந்து ராகு, கொள்ளு கேது. பிருந்தா குட்டி, தாத்தா எல்லா பேரையும் ஆங்கிலத்தில் எழுதி தருவாரு. இப்போ நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இந்த காலத்தில் பர்கரு பீஸா என சாப்பிட்டு பழகிட்டோம். இதில் டேஸ்ட்டு மட்டும்தான், சத்துக்கள் கிடையாது. இதை சொன்னால் யார் கேட்குறாங்க?
0: ஆமாடி செல்லம், நீ இப்போ நிதானமாக சாப்பிடு. உனக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு கதை சொல்கிறேன், டீல் ஓகேவா?
1: டெய்லியும் ஒரு கதை சொல்லு தாத்தா, எனக்கு இப்படியே பொழுது போனால் சந்தோஷம்தான். செல்ஃபோன் பார்க்காம இருக்கலாம்ல?
2: ஆமாம், என்ன செய்ய, நான் உட்பட எல்லாருக்கும் அலைபேசிக்கிட்ட அடிமை தான். அடுத்தது என்னவோ?
0: நான் தான் பலருக்கு அடிமை, முன்னாடி ஆபீஸு, இப்போ பாட்டி.
3: என்னங்க, மணி ராத்திரி 12 போகுது, ஆஃபீஸ் வேலையவா இன்னும் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க? போதும், வாங்க வந்து தூங்குங்க.
4: லட்சுமி, இந்தா 10 வந்துடுறேன், நீ இன்னுமா தூங்கலை. உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் என்னோடய ரூமுக்கு வந்து வேலை பார்க்குறேன். ஆமாம், பிருந்தா குட்டி தூங்கிட்டா தானே?
3: அவள் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா?
4: அது உண்மைதான், கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு கூடாது, அதனால தான்.
3: என்னங்க பெரிய விஷயமா இருக்கும் போல, சொல்லுங்க.
4: நான் வேலை செய்கிறது ஒரு பெட்ரோலியத்துறை. இப்போ பாரு, இந்த வெளிநாடுகள்லாம் இந்த பெட்ரோலுக்காக போர் பண்ணுது. உலகமே பொருளாதார ரீதியில் கடும் பாதிப்பில் இருக்குது. இந்த நிலைமையில் குரூட் ஆயில் எண்ணெய் வரத்து தட்டுப்பாடு, அதனோட செயின் ரியாக்ஷனாக எங்கள் கம்பெனி எண்ணெய் உற்பத்தி அதோட விநியோகம் வந்து தடைப்படுது.
3: அச்சோ, அப்போ உங்கள் வேலைக்கு ஏதாவது ஆபத்தாங்க?
4: பயப்படாத லட்சுமி, நான் சீனியர், என் அளவில் பிரச்சனை கிடையாது தான். ஆனால் என் கீழே வேலை பார்க்குற 2 இன்ஜினியர்ஸை நிர்வாகம் வேலையிலிருந்து நிறுத்திடுச்சு. அதனால் அந்த வேலைப்பழு ஏன் மேலே அதான்.
3: சீக்கிரமே இந்த போர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராதா?
4: இந்த கேள்வி $1,000 கேள்வி. போர் எதுக்கு நடக்குது, எப்படி நடக்கிறங்கிறது தான் உலக அரசியல். அதை நீயும் நானும் புரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சாலும் நம்ம கை மீறிய விஷயம் அது. போ லட்சுமி, காலையில் உனக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும், அப்போ தான் அடுப்படி வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போக முடியும்.
3: சரிங்க. நம்ம ஒரே பொண்ணு பிருந்தா படிப்பை

0: சமாளிக்க இவ்வளோ சிரமப்படுறோம். இதில் ரெண்டு பேர் வேற வேலை செய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பல குழந்தைகளை பெற்று வளர்த்து சந்தோஷமாக எப்படித்தான் வாழ்ந்தாங்களோ, ஒரே புதிராக இருக்குப்பா.
1: லட்சுமி, எனக்கே மூணு அக்கா. எங்கள் அப்பா ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு சாதாரண ஆஃபீஸராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை எந்த வகையிலையும் கஷ்டப்பட வைக்கலையே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்போ நம்மளோட ஆசைகளும் தேவைகளும் ரொம்ப கம்மியாக இல்லைன்னா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு.
0: ஆமாங்க, உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கிடைச்சதை கொண்டு கொடுத்து வாழணும்னு. அப்பாவோட மாத சம்பளத்திலேயே தானம் தர்மம்லாம் செஞ்சு வாழ்ந்ததா பெருமையாக சொல்லுவாங்க.
1: இப்போ நம்ம நிலைமை பாரு, ஒரு மாதத்தில் ஏதாவது செலவு கூடுதலாக வந்தால் சமாளிக்கிறது பெரும் பாடாக இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டு அடிப்படை விஷயமான பாதுகாப்பான சேமிப்பை கோட்டை விட்டுட்டோம். வாழ்க்கையே கடன் அட்டையில் தான் ஓடுது, வெளிநாட்டுக்காரங்க வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிடும்,
0: மணி நடு நிசி ஆயிடுச்சு. சரியாக சொல்லணும்னா ஒரே நாளில் தூங்கி எழுந்து வேலைக்கு போய் பழகிட்டோம்ல.
1: சூப்பர் சூப்பர், 24 மணி நேர கணக்குப்படி சொல்கிறது புரியுது. இது எல்லாமே நம்ம கனவுகளை நனவுகளாக மாற்றுற போராட்டத்துக்கு தான். நம்புவோம், நாளை நமதே.
2: அதுக்குள்ள யாரு வாசல்ல? அட காத்துக்கு, அதுக்குள்ள ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டே. வா வா வா பார்வதி, பார்வம் பையன் அதிசயமா சீக்கிரமா வந்துட்டான் இன்னைக்கு.
3: என்னப்பா கார்த்திக், உங்க அப்பாவுக்கு எல்லாமே தமாசுதான். ஆஃபீஸ்ல இருந்து பையன் களைச்சு போய் வந்திருப்பானே, கையில் உள்ள பேக்கை வாங்கினான்னா. சரிப்பா, அதை என்கிட்ட கொடு.
2: என்னமோ உன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான்னு நினப்பு உனக்கு. அந்த காலத்தில் தான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்ததும் புத்தக மூட்டையை வாங்கி இறங்கியப்போ. இப்போவுமா?
3: போதும் போதும், நீங்கள் தான் ஆஃபீஸே கதியாக கிடந்தீங்க, நம்ம பசங்களை எங்க கவனிச்சிங்க?
1: அடடா அம்மா, இந்த வயசுலயும் அப்பாவை விரட்டிக்கிட்டேன். இங்க பாருமா, அப்பா சுறுசுறுப்புல எனக்கு பாதி கூட கிடையாது. பைய விடுமா, என்னமோ அந்த காலம் மாதிரி நான் என்ன குழந்தையா?
2: ஏய், நீ எங்களுக்கு எப்பவுமே குழந்தைதான். சரியா பாரு.
3: அப்பாடா, இப்பதான் புரிஞ்சு தெளிவா பேசுறீங்க.
1: ஆமா, எங்க லட்சுமியையும் பிருந்தா குட்டியும் காண?
3: அது இன்னும் ரெண்டு நாளில் பிருந்தா செல்லத்துக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல, அதான் நோட்டு புத்தகம் பேனாலாம் வாங்க போயிருக்காங்க.
4: அம்மா அப்பா அதுக்குள்ள வந்துட்டாங்க. ஐ,
0: வாங்க காஃபி கலந்துட்டு வரேன். அத்தை மாமா உங்களுக்கும் வேணுமா?
2: இது என்னம்மா கேள்வி? எங்களுக்கு காப்பி குடிக்கிறது தண்ணி குடிக்கிற மாதிரி, கொண்டு வாமா.
1: ஏன்பா இப்படி சேம் சைடு கோல் போடுற?
3: கம்பு ஊனி நடக்கிற வயசாச்சு, இதுல எப்படிடா கோல் போட?
2: அப்படி போடு, சரியான தமாஷ் தான்.
1: அப்புறம் லட்சுமி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நாளையிலிருந்து 4 கோயம்புத்தூர் கேம்ப்பு. அதான் உங்கள் எல்லார்கிட்டையும் பேசலாம்னு சீக்கிரமே வந்துட்டேன்.
4: போப்பா, நான் உங்க கூட பேசவே மாட்டேன். போன வாட்டியே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட வர்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ
1: சாரி பிருந்தா குட்டி, என்ன செய்ய, அப்பாவுக்கு திடீர்னு ப்ரோக்ராமு. கண்டிப்பாக ஊருக்கு திரும்பின அடுத்த நாளே நேரில் வந்து ஸ்கூலில் விடுறேன், ஓகேயா?
3: உன் வேலையே இப்படித்தான், எதுக்கு குழந்தைங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணுற?
0: இந்தாங்க டேபிளில் எல்லாருக்கும் காஃபி வச்சுருக்கேன். சரியாக கேட்டீங்க அத்தை, நல்ல வேலைப்பா. எனக்கு ஒரு நாள் தள்ளி தான் ஸ்கூல். பாவம் பிருந்தா செல்லம், வருத்தப்படாதம்மா.
2: ஒரு விஷயம் சொல்கிறேன் பிருந்தா குட்டி, சின்ன வயசில் வீட்டு பாடம் எழுத உங்கள் அப்பா ரொம்ப முரண்டு பிடிப்பான் தெரியுமா, அதுக்கு தண்டனையாக தான் இப்போ வீட்டில் வந்தும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும்

0: அடுநிசி வர போருமா?
1: ஓ அப்படியா, என் செல்ல தாத்தா இப்படி அப்பப்ப உண்மையெல்லாம் உடைச்சு போடு.
2: என் பையன் கஷ்டப்படுறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? ஆ அப்புறம் உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்திடுவேன். ஆமா
0: அது சும்மா பேத்திய சமாதானம் செய்ய அப்படி சொன்னேன்.
3: மாமா இருந்தாலும் நீங்க அத்தை கிட்ட இப்படியா சரண்டர் ஆவீங்க?
0: கண் போன போக்கிலே கால் போகலாமா?
1: தாத்தா குட் மார்னிங்.
0: ஹா பிருந்தா குட்டி, மணி 7 தான் ஆகுது, அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, அதுக்குள்ள என்னடா எந்திரிச்சிட்டியா? என்ன ஒரு அதிசயம்பா.
1: ஆமா தாத்தா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங், அதான் சீக்கிரமே தூக்கம் கலைஞ்சிடுச்சு. எப்படியும் நாளைக்கு காலையில சீக்கிரமே எழுந்திருக்கணுமே.
0: ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஓ அதுக்குள்ள கோடை விடுமுறை முடிஞ்சிச்சா?
1: தாத்தா தாத்தா, வாக்கிங் போக போறியா?
0: ஏன், உனக்கு ஏதாவது வேணுமா செல்லம்?
1: இல்ல தாத்தா, இன்னைக்கு நானும் உங்க கூட வாக்கிங் வர்றேன், சரியா?
0: ரொம்ப லேட் பண்ணாதம்மா, தாத்தா எப்பவுமே ரொம்ப டைம் பஞ்சுவல்.
1: எனக்கு தெரியாதா, இதோ வந்துடுறேன்.
0: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.
1: தாத்தா வந்துட்டேன், நான் ரெடி.
0: நம்ப முடியவில்லை, வில்லை வில்லை. சரி வா வா, வாசக்கதவை உள்புறமா தாளிட்டு போவோம். பிருந்தா குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா.
1: தாத்தா அன்னைக்கே ஒரு கதை சொல்றேன்னு சொன்னியே, இப்ப சொல்லு.
0: ஓ நல்லா ஞாபகப்படுத்தின. மகாபாரதத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் எத்தனை பேரு?
1: ஏன் தாத்தா இப்படி ஈஸியான கேள்வியா கேக்குற? பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் 100 பேர், அவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி பேரு துச்சலை.
0: வெரி குட் வெரி குட்.
1: சிந்து தேச மன்னன் ஜெயத்ரதன், அவனோட தலையை தான் அர்ஜுனன் அம்பால தனியே துண்டிப்பாரே சூரிய மறையிற நேரத்துல.
0: உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளுதான், யாரோட பேத்தி நீ? அதான்
1: நான் பார்வதி பாட்டியோட பேத்தி.
0: போச்சுடா, என்னை சொல்வேன்னு எதிர்பார்த்தேன். சரி சரி, பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போன சமயத்தில் நடந்த ஒரு அறிவுபூர்வமான சம்பவத்தை உனக்கு இப்ப சொல்ல போறேன்.
1: சொல்லு தாத்தா சொல்லு.
0: மாய பொய்கை ஒரு குளம், அங்கே போய் தண்ணி குடிக்கவும் எடுக்கவும் போன பாண்டவங்கள 4 பேர், அதாவது பீமே அர்ஜுனே நகுலே இன்னும் சகாதேவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. போனவங்க ரொம்ப நேரமாகியும் திரும்பி வராதனால தர்மர் அவங்களை தேடி மாய பொய்கை வராரு. அங்க இருந்த சூழலை உடனே புரிஞ்சுக்கிட்டு தண்ணியை குடிக்காம சுதாரிச்சிட்டாரு. அந்த சமயத்துல ஒரு எச்சன் அங்க தோன்றாரு. 100க்கும் மேற்பட்ட கேள்வி கேட்க தர்மரும் பதில் சொல்றாரு. அதுல சிலதை நான் சுருக்கமா சொல்றேன்.
1: சூப்பர் தாத்தா.
0: பூமியை விட பொறுமையானவர் யாரு? தாய். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யாரு? தந்தை. காற்றை விட வேகமா செல்வது எது? மனம். புல்லை விட அதிகமானது எது? கவலை. கடல் கலந்து போறவனுக்கு எது துணை? வித்தை, அதாவது கல்வி. மனிதன் எதை விட்டாலும் துயரம் இல்லை, கோபம். வெற்றிக்கு அடிப்படை எது? விடாமுயற்சி. நான் இப்ப சொன்னதை மறக்காம மனசுல வச்சுக்கடா பிருந்தா குட்டி, உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல உனக்கு நிச்சயமா பயன்படும். சரியா
1: தாத்தா? நீ பெரிய அறிவு ஜீவி தாத்தா.
0: ரொம்ப சந்தோஷம்டா. பள்ளிக்கூட கல்வியும் அனுபவ கல்வியும் ஒன்னா சேர்ந்தா யாருமே அறிவுஜீவி ஆகலாம். ஆனா எந்த நிலையிலையும் நாம வந்த நிலையை மறக்க கூடாது. சரி சரி, மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போவோம் வா.
1: ஓகே சூப்பர்.
2: மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஓய்வு எடுக்கிற நேரத்துல கிரிக்கெட் போட்டியை போடணுமா?
0: ஆமா, நானே கொஞ்ச நேரம் தான் கிரிக்கெட் பார்ப்பேன், அதுவும் இது ஒரு நாள் மேட்ச். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, இத கூட பார்க்க விட மாட்டேங்கிறியே.
2: விடுங்க, எப்படா பிரச்சனையை கலப்பலான்னு இருப்பீங்களே. பையன் ஆபீஸ் கேம்ப் முடிச்சு நாளைக்கு

0: பேத்திக்கு இன்னைக்கு ஸ்கூல் முதல் நாள். ரொம்ப வருத்தமா போனா.
1: குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ் வரவங்களுக்கும் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னாடி போகும்போது மண்டே ஃபீவர் வந்துடும்.
0: இன்னைக்கு முதல் நாள்ங்கிறதுனால டியூஷன் இருக்காது, எப்படியும் 5 மணிக்கு வந்துடுவா.
1: இரு இரு, எனக்கு ஏதோ அழைப்பு வருது. அட, நம்ம மருமகள் லட்சுமி தான் கூப்பிடுறா. ஹலோ, என்னம்மா இந்த நேரத்தில் கூப்பிடுற?
2: மாமா மாமா, எனக்கு இப்போதான் பிருந்தா ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அவளோட கம்ப்யூட்டர் லேபில் மின்சாரம் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஆயிடுச்சா மாமா.
1: ஐயோ, என்னம்மா சொல்ற?
0: என்ன சொல்ற லட்சுமி? என்ன
2: தீ விபத்தில் குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையா? கம்ப்யூட்டர் லேபுக்கு தான் பாதிப்பு ஆயிடுச்சா? இப்போ எல்லாரும் பத்திரமா இருக்கிறாங்களாம். இந்த விபத்துனால ஸ்கூல் முன்கூட்டியே விட்டுறாங்களாம். பிருந்தாவை கூட்டிட்டு போக என்னை நேரில் வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ஸ்கூல் பக்கத்தில் இப்போ ஆட்டோவில் வந்துட்டேன் மாமா. நீங்கள் பயப்பட வேண்டாம், அத்தைக்கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க, நான் அப்புறமா பேசுகிறேன்.
0: என்ன விஷயம் ஆ? போங்க, நீங்கள் உடனே கிளம்பி போங்க. இருங்க, நானும் வரேன். ஈஸ்வரா, என் பேத்திக்கு ஒன்று ஆகாம இருக்கணுமே.
1: எப்படி நாம போக? ஸ்கூல் எப்பவும் எப்படியும் 10 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு இடமும் தெரியாது, பையனுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல. நான் இப்போ என்னத்தை செய்ய? வா வா லட்சுமி. பிருந்தா குட்டி, என்ன ஆச்சு?
0: வா பிருந்தா, செல்லம் வா, பாட்டிக்கிட்ட வாமா.
3: போதும் பாட்டி, மூச்சு முட்டுது, எனக்கு ஒன்றும் இல்லை. தாத்தா மெதுவா குனி. பாட்டி நீயும் தான்.
4: அடடே, ஒரே பாச மழையா இருக்கே, பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியா இருக்குது.
0: லட்சுமி, என்கிட்ட ஏமா பேசல, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா.
1: நானும் தான். பேத்தியை நேரில் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இப்போ நிம்மதியே வருது.
0: லட்சுமி, என்ன நடந்தது? எப்படிம்மா எப்படி?
4: அது எலக்ட்ரிக்கல் லைனில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கத்த கம்ப்யூட்டர் லேபில் தீ விபத்து ஆயிடுச்சு. உங்கள் பேத்தி இருந்த ரூமில் கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. மீதியை உங்கள் பேத்தியே சொல்லுவா. அப்பா.
3: பாட்டி, தாத்தா, நான் சொல்றேன்.
0: அவசரம் இல்லம்மா, நீதானம்மா சொல்லு.
3: மத்தியானம் 3 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிளாஸ் டீச்சர் சில அடிப்படை பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் கீபோர்டை தட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு தப்னு ஒரு வெடிச்சத்தோம். மெயின் பாக்ஸை தீப்பொறி பெருசாக வந்து சின்னதாக நெருப்பு பந்து. உடனே நான் அந்த ரூமில் இருந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்.
1: வெரி குட், நான் சொல்லி தந்தேனே அது மாதிரியா?
0: ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ சொல்லு பிருந்தா செல்லம்.
3: ஆமாம் பாட்டி, போன வாரம் தான் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து தாத்தாவை கேட்டேன். அதுக்கு காரணம் ஒரு டிவி செய்தியில் வந்த மின் விபத்து. அதை பார்த்ததும் கேட்டேன். எனக்கு தாத்தா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு எல்லா பசங்களையும் தவழ்ந்து கதவை நோக்கி போக சொன்னேன். ரூம் பூரா புகை வர ஆரம்பிச்சிருச்சு.
1: என் சிங்க குட்டி.
3: சில பேர் அலறி அழுதாங்க. யாரும் பயப்படாம தைரியமா இருங்க, அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொன்னேன். பாட்டி நீ சொல்லுவியே, அஷ்டலட்சுமியில தைரிய லட்சுமியை மட்டும் எப்போதும் விடக்கூடாதுன்னு.
0: அப்படி போடு, யாரோட பேத்தி?
3: அப்புறம் வாசக்கதவை திறந்துட்டு படிவழிய கீழே இறங்கிட்டோம். அதோட தாத்தா சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியில வந்ததும் ரூம் கதவை திருப்பி சாத்திட்டேன். அப்பதானே காத்து உள்ள போகாம தடுக்க முடியும், தீயை கட்டுப்படுத்த முடியும்.
1: அது வரைக்கும் டீச்சர்கள் யாரும் மாடிக்கு வரவே இல்லையா? ரொம்ப அநியாயமா இருக்கு.
3: பொறு தாத்தா, புகையையும் எங்க அழுகையும் கேட்டுட்டு டீச்சர்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸை தூக்கிட்டு மாடிக்கு ஓடி வந்துட்டாங்க. 10 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடுச்சு.
0: பேத்தி என்ற மாதிரி ரொம்ப தைரியசாலி. மீனாட்சி தாயே, உன்னை வணங்குறேம்மா, உன்னை வணங்குறேன்.
4: அத்தை மாமா, உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. முக்கியமான செய்தி இன்னொன்று சொல்லணும்.
1: இதுக்கு மேலேயா?
4: ஸ்கூல் பிரின்ஸிபல் கரஸ்பாண்ட்.

0: பார்த்தேன். எல்லாரும் பிருந்தா மேல பாராட்டு மழைய பொழிஞ்சிட்டாங்க. உங்க பேத்தி ஒரு நாள் ஹீரோயின் ஆயிட்டா. அதோட நாளை கழிச்சு நம்ம பிருந்தாவுக்கு ஸ்கூல் சார்பா பாராட்டு விழா. அதுக்கு நம்ம எல்லாரையும் அவசியமா வரணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி
1: அப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் என் பேத்தி செஞ்சிருக்கா. அசத்திட்டே பிருந்தா செல்லம், அசத்திட்டேன்.
2: பாராட்டு விழா வைக்கலன்னா நான் நேர்ல போய் சண்டை போடுவேன், விட மாட்டேன்.
3: போ தாத்தா, நீ எப்ப பாரு இப்படித்தான், வீட்டுல எலி வெளிய புலி.
4: பிரின்சிபல் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.

0: சொந்தமாகிறது. பிரின்சிபல் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
1: தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கடவுள் ஆசையால நேற்று முன்தினம் நம்ம ஸ்கூல்ல எதிர்பாராமல் நடந்த தீ விபத்துல யாருக்கும் துளிக்காயம் ஏற்படலை. அதுக்கு முக்கிய காரணம் 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல படிக்கிற புத்திசாலி மாணவி பிருந்தா தான். எல்லாரும் எழுந்து நின்று அவளுக்கு ஒரு கிளாப் கொடுங்க. ஓகே ஓகே. பிருந்தாவோட சமயோசிதமான வழிகாட்டல்கள் காரணமாக தான் யாருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலை. பிருந்தாவை பாராட்டும் விதமாக தான் இந்த விழா ஏற்பாடு. இனிமே உங்கள் இல்லை இல்லை நம்ம எல்லோருக்கும் தேவையான விழிப்புணர்வு வகுப்புகள், முதல் உதவி மற்றும் தீ தடுப்பு வகுப்புகள் வாரந்தோறும் நம்ம ஸ்கூலில் நடத்த நம்ம ஸ்கூல் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு. அதோட இனி நீதி போதனை வகுப்புகள் தவறாம ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். ஒரு முக்கியமான விஷயம், பிருந்தாவை நம்ம மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்து அவங்க அப்பா அம்மா மற்றும் முக்கியமா தாத்தா பாட்டியை கூட அழைக்கிறோம். ஏன்னா பிருந்தாவுக்கு பல நல்ல நீதி போதனைகளையும் அறிவுரையும் வழங்கியது தாத்தா பாட்டி தான். ஸ்கூல் நிர்வாகம் சார்பா அனைவரும் அவங்கள கைத்தட்டி வரவேற்கலாம். வாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேரு. ஒரு குடும்பத்தின் சிறப்பு நல்ல குடும்ப வாழ்க்கையிலும் நற்பண்புகளை கொண்ட குழந்தைகளை வளர்ப்பதிலும் இருக்கிறது. நம்ம பிருந்தா எல்லாருக்கும் நம்பிக்கை சிறகு. அந்த நம்பிக்கை சிறக நமது பள்ளி நிர்வாகம் மனதார பாராட்டுகிறது. பிருந்தா இந்தா நீயும் ஒரு சில வார்த்தை மைக்கு முன்னாடி பேச, ஓகேவா?
2: அனைவருக்கும் வணக்கம். என்னை பாராட்டி நடக்கிற இந்த விழாவுக்கு மிக்க நன்றி. பிரின்சிபல் அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு மிக்க நன்றி. எனக்கு கிடைச்ச மாதிரி தாத்தா பாட்டி உங்க எல்லாருக்கும் இருப்பாங்க. அவங்க அனுபவத்துல அன்புல சொல்ற பல விஷயங்களை நாம அலட்சியம் செய்யாம கேட்டு கண்டிப்பா கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தைரியமா செயல்படணும், சரியா? தேங்க்யூ.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் தாத்தாவாக கே சக்திமணியன், பாட்டியாக ஆர் வசந்தா, பேத்தி பிருந்தாவாக எம் ரக்ஷனா, பிருந்தாவின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பிருந்தாவின் அம்மாவாக எஸ் கிறிஸ்டி, ஸ்கூல் பிரின்சிபலாக மற்றும் ஒளிப்பதிவு தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

ஏண்டி

நேரம் இரவு 10:17 ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் சௌகார் ஜானகி அவர்கள் திரைப்படத்திலிருந்து திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மொழிக்கிற்கும் அடுத்த பாடல்

வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துண்டணா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு

0: 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அதாவது
4: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
5: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா. ஆனா
4: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
6: நிறைவு பெற்றது இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரம். நாளை செகண்ட் 1948 அஸ்வின மாதம் 24 நாள், பராபவரிடம் புரட்டாசி மாதம் 29 நாள், அக்டோபர் மாதம் 16 தேதி 2026 வருடம் வெள்ளிக்கிழமை, மங்கள இசையோடும் நாள் ஒரு குரல் 417 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டுவிட்டு 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 6:10 இணையதானம் நிலப்பை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமி நாதன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கீழே என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். காலை 7 காந்தி அஞ்சலி சென்னஞ்சல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சல், 7:25 நலமாய் வாழ. இதில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் நிரந்தர சளி மற்றும் மூக்கு சதை வளர்ச்சி குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள். பகுதி 6 கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், காலை 8 உலக உணவு நாள் குறித்து சிறப்புரை வழங்குகிறார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இயக்குனர் முனைவர் க வி முரளிதரன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 8:30 சக்தி உலா சென்னை அஞ்சல், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அருள்மிகு ஸ்ரீ மூங்கில் அம்மன் திருக்கோவில் சித்திரம், எழுதியவர் பி மோகன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 8:45 மதுரை தென்றல், காலை 9 அரங்கிசை. இதில் சென்னையிலாக இதில் நவராத்திரி இசை விழாவாக விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு, வி சஞ்சீவ் அவர்களின் வயலின், ஆர் கிஷோர் அவர்களின் மிருதங்கம் ஆகியன கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை

0: மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் சென்னை ஜலாக. இதில் சீபக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்கலாம். பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை, இதில் என் ராமகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை. நாளை பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி. என்னுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னேஞ்சலாக. நாளை தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். அதனை தொடர்ந்து பேர் சொல்லும் கதை, முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் ரேவா அவர்கள், நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் தகவல் தருகிறார். நிறைவு பகுதியாக கதை அரங்கம் ஆகியன கேட்கலாம். தொகுப்பு விஜயகாந்த், அமைப்பு கே விஸ்வாபதி ஆகியோர், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி படைப்பு. 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்து இசை பாடற் பயிற்சி, மொழி சிந்தி வரிகள் ஹெச் துக்கையால் அவர்கள். 2:55 வானிலை இருக்கை. பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று, மாலை 5:37 குரல் அமுதம், 417 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக. 5:30 மதுரை தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 6:10 ஒருபட பாடல்களில் புதிய கீதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. நாளை 7:30 மண்ணும் மணியும், இதில் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களின் தயாரிக்கும் முறைகள் பற்றி செய்முறை விளக்கங்கள் குறித்து. 7:30 வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் சக்தியியல் துறையின் உதவி பேராசிரியர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி, இதில் ஆமையின் ஆச்சரியங்கள் உரை வழங்குகிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரி தாவரவியத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பாலமுருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கில செய்திகள் டெலிஞ்சல். 9:15 செய்தி சுரல். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சல். 11:10 ஒலிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று, மறுநாள் காலை மணி 5:45 ஒலிபரப்பு தூங்கும். ஏன் நமது வானொலியை நாளை விளம்பரம் காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகளை நாம் கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi today inaugurated and dedicated to the nation 5 major development projects worth over 3,300 crore rupees in Ladakh through video conferencing. Speaking on the occasion, the Prime Minister said the development of Ladakh remains a key priority for the centre.
2: Ladakh ki pragati aur vikas mein ek aur adhyay jud raha hai. आज लद्दाख में कई अहम डेवलपमेंट प्रोजेक्ट्स का लोकार्पण हुआ है. इन परियोजनाओं से कई लोगों का सफर आसान होगा, कहीं बिजली की सुविधाएं बेहतर होगी, कहीं पानी की उपलब्धता बढ़ेगी और हमारी प्राचीन विरासत के संरक्षण को भी नई ताकत मिलेगी.
1: The Prime Minister said a centre of excellence is being established in Leh to provide quality education and technology training to youth of Ladakh. The Ministry of Defence today signed contracts worth over 4,000 crore rupees for the acquisition of the GSAT-7C communication satellite for the Indian Air Force and Varun Astra heavyweight torpedoes for the Indian Navy. The contract for the GSAT-7C satellite, valued at over 2,500 crore rupees, was signed with New Space India Limited, Bangalore.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.